0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 16 நாள், பராப வருடம் புரட்டாசி மாதம் 21 நாள், 2026 அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

கல்லாதவர்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களை காட்டிலும் கீழானவர்களாகவே கருதப்படுவர். குறள் எண் 409 அதிகாரம் கல்லாமை.

கல்லாதவர்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களை காட்டிலும் கீழானவர்களாகவே கருதப்படுவர். குறள் 409 அதிகாரம் கல்லாமை.

நேரம் சரியாக 5:55 முன்பு தன்னுடைகள் அணிந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நமது வானொலியில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நிலவு கேட்க. வழங்குவோர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேம் அவர்கள். 7:00 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 நலமாய்வாள இயற்கை அறிவியல் நெறிமுறைகள் சர்க்கரை நோய் குறித்து விளக்கமளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். பகுதி 8 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8:00 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கி

இசை சென்னேஞ்சலா கேட்கலாம். இதில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கருக்குறிச்சி என் மோகனராமன் அவர்களின் மிருதங்கம் கேட்கலாம். டிஹெச்வி உமாசங்கர் அவர்களின் கடம் கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு விந்தைமிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல் தருகிறார் மதுரை சேர்மதாய்வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். 11 மணிக்கு மதுரை தென்றல். இன்று நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை பிரபஞ்சம் சீதாராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை சென்னேஞ்சலா கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். இன்று பகல் 1:10 எண்ணுயிர் தோழி சென்னேஞ்சலாக. இன்றைய பெண்களும் பன்முக திறமைகளும் நேர்முகம் பங்கேற்பவர் ஸ்வேதாதர்ஷினி அவர்கள். அமைப்பு உமா மீனா. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவேறும். அதனைத் தொடர்ந்து 5:27 மாலை நேர ஒளிபரப்பில் குரலமுதம் 409 கேட்கலாம். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல்கள் சாமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் PR சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக. இன்று 8:05 மதுரை தென்றல். 8:30 நலமாய்வாள ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்களுக்கான தீர்வுகள் இறைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். பகுதி 2 கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 நாடக மலர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம். இன்று 10:00 நட்சத்திர கீதங்கள் நடிகை சாவித்ரி நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் கேட்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Yeah.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 6:04 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸோடு இனி கேட்கலாம் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: the flow of input tax credit with the aim of reducing the time and cost of compliance. Sources in the finance ministry said that the government will propose a five-pronged plan for the next set of reforms to the GST system. These reforms are aimed at automating and easing a lot of the current administrative bottlenecks in the GST system and reducing the compliance burden, especially for small businesses. The 94th Indian Air Force Day is being celebrated today. The theme for this year's celebration is Indian Air Force Infallible, Impervious and Precise. In his message through Akashvani yesterday, the Chief of the Air Staff, Air Chief Marshal Amarpreet Singh, said the Indian Air Force is always ready to protect the nation with alertness and firm commitment. He said last year, Operation Sindoor reaffirmed the pivotal power of integrated air operations, demonstrating its capability and capacity to defend the country's sovereignty. The Seva Sankalp bike yatra from Varnagar to Kashi, which had started on the occasion of Prime Minister Narendra Modi's birthday on 17 September, successfully concluded yesterday. Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath addressed the concluding ceremony of the bike Seva yatra from Gujarat's Varnagar to Kashi in the presence of BJP National President Nitin Naveen. Yogi Adityanath highlighted how Kashi changed in past 12 years and UP in the last 10 years. Addressing bikers and guests from Varnagar who had come to Kashi, the Chief Minister congratulated PM Modi on successfully completing 25 years in public life on behalf of the people of the state. He said, "This journey from Varnagar to Kashi is an opportunity to honour PM Modi's 25 years of Seva Sankalp." India has joined the United States and 13 other economies in signing a joint ministerial statement calling for measures to address structural excess capacity and production and curb non-market policies that distort global markets. The joint ministerial statement signed by the 15 participating economies was released by the Office of the U.S. Trade Representative last night following discussions among G20 trade ministers in Milwaukee, Wisconsin on September 30th and October 1st, 2026. Tensions in the West Asia escalated after Iran-backed armed group Houthi attacked two airports in Saudi Arabia, killing three people and injuring more than 30 others. Saudi officials yesterday said the attack on Abha Airport killed Moroccan and Algerian residents and injured 28 people, while an attack on King Khalid Airport killed a Sudanese national and injured eight others. In table tennis, Indian paddlers Manu Shah and Diya Chitale created history by becoming the first Indian mixed doubles pair to reach the semi-finals of a WTT Grand Smash after beating Romania's Edward Ionescu and Bernadette Scores 3-0 at the China Smash in Beijing yesterday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் சரியாக 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
3: மன நிறைவு. இந்த உலகத்தில் மனிதன் அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன தெரியுமா? ஆசை. ஆசைப்படுவது தவறில்லை, அதுதான் மனிதனின் வளர்ச்சிக்கு காரணம். ஆனால் பேராசை இருக்கிறதே, அது மனிதனை எப்போதுமே நிம்மதியற்றவனாக வைத்திருக்கும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் ஒருமுறை ஒரு பெரிய சந்தைக்கு போனாரா. அங்கே விற்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடம்பர பொருட்களை பார்த்துவிட்டு, எனக்கு தேவையில்லாத இத்தனை பொருட்கள் இந்த உலகில் இருக்கின்றனவா என்பதை பார்த்து மகிழவே இங்கு வந்தேன் என்றாரா. என்ன ஒரு மனநிலை பாருங்கள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனதில் நிறைவு இல்லை என்றால் அவன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழைதான். மனநிறைவு உடையவனே உலக பணக்காரன். சமூக வலைத்தளங்களில் அடுத்தவர்களின் பளபளப்பான வாழ்க்கையை பார்த்து ஏங்காதீர்கள். திரை வேறு, நிஜ வாழ்க்கை வேறு. அவனுக்கு இருக்கும் சொகுசு வாழ்க்கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் மனநிறைவு அடை.

0: அடையுங்கள், ஒப்படுவதை நிறுத்துங்கள். உங்களிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிவிட்டால் நீங்கள்தான் இந்த உலகத்தின் பேரரசர். இன்று நாம் வாழும் உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்ற பேராசை மனிதனை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த இடைவிடாத ஓட்டத்திற்கு நடுவே மனிதன் தொலைத்துவிட்ட மிக முக்கியமான ஒன்று மனநிறைவுதான். மனநிறைவு என்பது முயற்சியை கைவிட்டு சோம்பேறியாக இருப்பதல்ல, மாறாக நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதும் அதே நேரத்தில் நேர்மையான வழியில் மேலும் வளர நினைப்பதுமே ஆகும். ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்றார் திருமூலர். மனநிறைவு என்பது நம்மிடம் உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைந்து நிகழ்காலத்தில் அமைதியாக வாழ்வதாகும். இது புதிய இலக்குகளை நோக்கி ஓடக்கூடாது என்று சொல்லவில்லை, மாறாக ஓடும் ஓட்டத்தில் நம்மிடம் இருக்கும் சந்தோஷங்களை தொலைத்துவிடக்கூடாது என்று சொல்லுகிறது திருவள்ளுவர். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் என்கிறார். அதாவது பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் நீக்கி வாழ்வதே அறம். இதில் பேராசையை நீக்கினால் மட்டுமே ஒரு மனிதனுக்குள் மனநிறைவு என தெய்வீக குணம் பிறக்கும். அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவாது மேன்மேல் வரும். அதாவது ஆசை இல்லாதவருக்கு துன்பம் இல்லையாகும். ஆசை இருந்தால் எல்லா துன்பங்களும் மேலும் மேலும் ஒழியாமல் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். ஆசையே துன்பத்துக்கு காரணம், ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பது கௌதம புத்தரின் போதனைகளுள் மிகவும் புகழ்பெற்ற தத்துவமாகும். ஆசையை முழுமையாக அழிப்பதென்பது சாத்தியமற்றது. ஆனால் ஆசைக்குள் நாம் சிக்காமல் ஆசையை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே வாழ்க்கையின் நிலையான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ், மனநிறைவு என்பது இயற்கை செல்வம், ஆடம்பரம் என்பது செயற்கையான வறுமை என்று கூறியுள்ளார். மன அமைதி இருக்கும் இடத்தில் உடல் ஆரோக்கியமும் மேம்படுகிறது. நம்மிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் நமக்கு கிடைக்கும் உணவுக்கும் நன்றி செலுத்தும் குணம் வளர்கிறது. மனநிறைவு உள்ளவனுக்கு வறுமையிலும் அமைதி இருக்கும். மனநிறைவு இல்லாதவனுக்கு கோடான கோடி செல்வம் இருந்தாலும் தூக்கம் இருக்காது. கண்ணதாசன் அவர்களின் புகழ்பெற்ற திரை இசை வரி ஒன்று இங்கு நினைவுக்கு வருகிறது. கிடைத்ததை வைத்து நிம்மதியடைந்தால் காடும் சோலையாகும், கிடைத்தது போந்தும் என்ற மனம் இருந்தால் வாழ்க்கை காவியமாகும். எவ்வளவு அற்புதமான வரிகள்! எப்போது போதும் என்ற மனப்பக்குவத்திற்கு வருகிறோமோ அப்போதே நம் மன அழுத்தம் கரைகிறது, நம் உள்ளத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடியேறுகிறது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பொன்மொழியை நெஞ்சில் நிறுத்தி மனநிறைவோடு வாழ்ந்து அமைதியான ஆனந்த வாழ்க்கையை அடைவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் சரியாக 6:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. இன்று பாரபவ வருடம் புரட்டாசி மாதம் 21 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
3: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் அமைந்துள்ள சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் அசோலா என்ற கால்நடை தீவனம் உள்ளது. தேவைப்படுவோர் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். இலை சுருட்டு புழு அல்லது சுருள் பூச்சி தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். நிலக்கடலையை தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகளில் இதுவும் ஒன்று. இந்த பூச்சியின் புழுக்கள் அடுத்தடுத்து இருக்கும். இலைகளை ஒன்றாக சேர்த்து பின்னிவிட்டு அதனுள் இருந்து கொண்டே இலைகளை சுரண்டி உண்கின்றது. இதனால் இலைகள் உருவிழந்து நாளடைவில் காய்ந்து விடுகின்றன. மேலும் புழுக்களின் தாக்குதலில் செடிகளின் வளர்ச்சி குன்றிவிடும். அதிகம் தாக்கப்பட்ட பயிர் தீயினால் கருகியதை போன்ற தோற்றத்தை கொடுக்கும். மானாவாரி பயிர் இப்பூச்சியினால் அதிகம் தாக்கப்படுகிறது. படர்

0: ரகங்களை விட குத்து ரகங்கள் அதிகம் தாக்கப்படும். பெண் அந்துப்பூச்சி மிக சிறிய கோள வடிவிலான பளபளப்பான முட்டைகளை இளம் தளிர் இலைகளின் மேல் குருத்து பாகத்திலும் தனித்தனியாக இடும். 3 முதல் 4 நாட்களில் இளம் புழுக்கள் வெளிவரும். அவை சாம்பல் நிறமாகவும் கருமையான தலையுடனும் தென்படும். சுமார் 2 வாரங்களில் முழு வளர்ச்சி அடையும். புழுக்கள் பச்சை நிறமாகவும் கரும் தலையுடனும் பளபளப்பாகவும் 4 முதல் 6 மில்லிமீட்டர் நீளமாகவும் இருக்கும். அவை இலை சுருள்களுக்கு உள்ளேயே கூட்டுப்புழுக்களாக மாறும். கூட்டுப்புழு சிவப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். கூட்டுப்புழுவிலிருந்து 4 முதல் 5 நாட்களில் அந்துப்பூச்சி வெளிவரும். அந்துப்பூச்சிகள் மிக சிறியவைகளாகவும் கரும் பழுப்பு நிறமுடைய இறக்கைகளுடனும் தென்படும். முன் இறக்கைகளின் மேல் விளிம்பை அடுத்து ஒரு வெண்மை நிற புள்ளி காணப்படும். பருவமழைக்கு பின்னர் முன்பட்டத்தில் விதைக்க வேண்டும். விளக்கு பொறி மூலம் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிக்க வேண்டும். பொருளாதார சேத நிலை 1 புழு அல்லது மீட்டர் வரிசை. இதற்கு 1 பூச்சிக்கொல்லியை ஹெக்டேருக்கு தெளிக்க வேண்டும். மீத்தேல் டெமட்டான் 25 EC 1000 மில்லி லிட்டர், குயினால்பாஸ் 25 EC 1400 மில்லி லிட்டர். படைப்புழு அல்லது வெட்டுப்புழு தாக்குதலின் அறிகுறிகள்: முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் புழு இலைகளை தொடர்ச்சியாக உண்டு சேதப்படுத்தும். முதல் பருவ புழுக்கள் இலையின் பச்சையத்தை சுரண்டி உண்ணும். 100 மீட்டர் வரிசைக்கு 8 மூட்டை குவியல் பொருளாதார சேத நிலை வரும். இதற்கான மேலாண்மையாக பொறி பயிராக ஆமணக்கு விதைத்தல், இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 2 வீதம் வைத்தல், முட்டை குவியல்கள் மற்றும் வளர்ந்த புழுக்கள் சேகரித்து அளித்தல், 1 முதல் 3 பருவ புழுக்களை கட்டுப்படுத்த குயினால்பாஸ் 25 EC 300 மில்லி தெளித்தல் வேண்டும். 4 முதல் 6 பருவ புழுக்களை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு புரோப்பினோபாஸ் 50 EC 400 மில்லி தெளித்தல் வேண்டும். நிலக்கடலை பயிர்காய் துளைப்பான் புழு தாக்குதலின் அறிகுறிகளாக: பயிர்காய் துளைப்பான் புழுவானது இலை, மொட்டு மற்றும் மலர்களை உண்டு சேதப்படுத்தும். பயிறு காய் துளைப்பான் புழு மொட்டுக்களில் ஊடுருவி சென்று திசுக்களை உண்ணுகிறது. இதன் பொருளாதார சேத நிலை: செடிக்கு 2 இளம் புழுக்கள் போகும். இதன் மேலாண்மையாக கோடை உழவு செய்தல் வேண்டும். விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 2 வீதம் வைத்து தாய் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அளித்தல் வேண்டும். 1 ஏக்கருக்கு முட்டை ஒட்டுண்ணி ட்ரைகோக்ரைமா ஹைலோனிஸ் 20,000 வீதம் 2 முறை விடுதல் வேண்டும். 1 ஏக்கருக்கு ஸ்பெமினோசாட் 45 SC மருந்தினை 70 மில்லி தெளித்தல் வேண்டும். நிலக்கடலை மொட்டு துளைப்பான் தாக்குதலின் அறிகுறிகளாக: மொட்டு துளைப்பான் புழு மொட்டுக்களையும் குருத்துக்களையும் துளைத்து உட்சென்று உண்ணுகிறது. மொட்டு துளைப்பான் புழு தாக்குதல் ஆரம்ப நிலையில் சிறிய துளைகள் இலைகளில் காணப்படும். சேதம் அதிகமாகும்போது அதிக எண்ணிக்கையில் இலைகளில் துளைகள் காணப்படும். இளம் செடிகளின் குருத்து பகுதிகள் சில சமயங்களில் இந்த பூச்சிகளினால் அதிகம் தாக்கப்படுகின்றன. இளம் பூச்சிகள் மற்றும் மலர்ந்த பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக இளம் தண்டு பகுதிகள் இலைகள் போன்றவற்றில் இருந்து கொண்டு தொடர்ந்து சாற்றை உறிஞ்சி உண்பதால் செடிகள் வளர்ச்சி குன்றி இலைகள் நெளிந்தும் சுருண்டும் காணப்படும். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது குருத்து பகுதிகள் வாடி மடிந்துவிடும். இந்த பூச்சிகள் நிலக்கடலை பயிரில் ரோஜாப்பூ இதழடுக்கு என்னும் நோயினை தோற்றுவிக்கக்கூடிய நச்சு உயிரிகளையும் பரப்பக்கூடியவை. இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது.
1: இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
2: சார், இப்போ ரெண்டுக்குமே புழுதிக்கும் சரி சேற்றுக்கும் சரி உர மேலாண்மை அப்படின்றது நம்ம எப்படி கடைபிடிக்கணும்?
3: இப்போ நம்ம தண்ணி இருக்கக்கூடிய சேற்று விதைப்பில் வந்து உரம் வந்து 4 பங்காக பிரிச்சுக்கணும். ஸோ 1 ஹெக்டேருக்கு 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து அப்படிங்கிறது பரிந்துரைக்கப்பட்டது. இல்லை, இது பொதுவாக பரிந்துரை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம மண்ணை எடுத்துகிட்டு போய் ஆய்வகங்களில் கொடுத்து பரிசோதனை பண்ணி நம்ம இப்போ நெல் பயிர் போட போகிறோம், இதுக்கு எவ்வளவு வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு அளவு சொல்லிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து எவ்வளோ தலைச்சத்து போடணும், எவ்வளோ மணிச்சத்து போடணும், எவ்வளோ சாம்பல் சத்து போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இங்கே வந்து பொதுவான பரிந்துரையில் 1 ஹெக்டேருக்கு 150 கிலோ தலைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 50 கிலோ சாம்பல் சத்து. ஸோ இதை 4 பங்காக பிரிச்சுக்கணும், 4 சம பங்காக பிரிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அடி உரம் நம்ம வந்து நிலம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்பு வெடிக்கிறது, இப்போ சைடில் வந்து தூர் வெடிக்கும். ஸோ அந்த சமயத்தில் 1 பங்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கதிர் வரும், கதிர் வரும் பருவத்தில் போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பால் பிடிக்கும் பருவத்தில் போடணும். ஸோ இந்த நாலு பங்காக பிரித்து இடும்போது அந்த உரங்களை வந்து பயிர் தகுந்த அளவில் எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். இப்போ நம்ம மூணு வேளை சாப்பிடும்

0: ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நம்ம அலுவலகம் போகலையோ இல்லை ஒரு வேலைக்கு போகலையோ காலையில் சாப்பிடாமல் போய் 11 மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாது. மத்தியான சாப்பாடு லேட்டாக சாப்பிட்டாலும் நைட் சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்போ ஒரு பயிருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து இந்த மாதிரி பிரித்து இடும்போது அதோட எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக. நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லா உரங்களையும் போட்டாலும் இல்லை வந்து கம்மியாக போட்டாலும் அது வந்து சரியான அளவில் எடுத்துக்காது. ஸோ அதனால் உர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா புழுதி விதைப்பில் இந்த மாதிரி பிரித்து போட முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி அங்கே கம்மி. எப்போ வந்து பெரும்பாலும் 30 நாளைக்கு மேலே தான் தண்ணி இருந்தால் தான் பயிர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக ஒரு 25-30 நாளில் ஒரு பங்கு பிரித்து போடணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 40-45 நாளில் ஒரு பங்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலம் முடிஞ்சிரும், தண்ணி தேங்கிறது குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் உரம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பகுதியில் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா 60-65 நாளில் ஒரு பங்காக போடலாம். அதை எப்போ முடிவு பண்ணிடணும், 40-45 நாளிலேயே முடிவு பண்ணிவிட்டு இந்த 60 வருஷம் வந்து ஓரளவுக்கு தண்ணி வந்து இருக்கும் அப்படின்னா நம்ம 3 பங்காக பிரித்து போடலாம். இல்லை பூக்கும் பருவத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்கு சிவகங்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூத்து அந்த கதிர் வந்தோடனே வந்து அவ்வளோதான் தண்ணி, அதுக்கப்புறம் மழைலாம் விட்டுரும். ஸோ அப்போ தண்ணி இருக்காது, அதை வச்சு தான் ஓரளவுக்கு மகசூல் வரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் 2 பங்காக பிரித்து போட்டால் நல்லது.
1: உர மேலாண்மை அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். தொடர்ந்து நீர் மேலாண்மை, ஏன்னா இப்போ புழுதிக்கும் சரி சேற்றுக்கும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தர் கிணத்து தண்ணி வச்சுருக்கலாம், இல்லை ஒரு மோட்ரு இருக்கலாம், நம்ம எப்போ வந்து தேவையோ அப்போ வந்து சில சமயங்களில் தண்ணி வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த நீர் மேலாண்மை நம்ம எப்படி கடைபிடிக்கணும்?
0: இப்போ நம்ம சேற்று விதைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு நம்ம விதைக்கும் போது என்ன தண்ணி இருந்துச்சோ அந்த ஓரளவுக்கு ஈரப்பதம் என்ன நெல் முளைச்சி அப்படியே வரணும். ஸோ அந்த 4 இலை ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நாள் 25 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் தண்ணி 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து தண்ணியை உயர்த்திக்கலாம்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் சரியாக 6:44 இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸ்.

வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின் போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துகள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஸ் அப்போது குறிப்பிட்டார். சரக்கு மற்றும் சேவை வரிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. இது

0: தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதன்முறை மற்றும் இளம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதை அதிகரிக்கும் வகையில் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகரங்களில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான இந்த சிறப்பு முகாம்கள் வரும் 10 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலரும் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையாளருமான டாக்டர் ஜி எஸ் அமீரன் தெரிவித்துள்ளார். மொத்தமுள்ள 4079 வாக்குச்சாவடி மையங்களிலும் இப்பணிகள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு சார்பில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காமல் தூய்மையுடன் பராமரிக்க வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நேற்றிரவு பயண வழி உணவகம் ஒன்றில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அங்கு தரமற்ற உணவுகள் விற்பனை செய்வதை அறிந்து அந்த உணவகத்தின் உரிமையாளர் மீது சட்டரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தையின் தாய் தமிழ்நாட்டில் பிறந்து திருமணமாகி வெளிமாநிலத்திற்கு சென்றிருந்தாலும் அத்தாயின் பெற்றோர் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிப்பவர்களாக இருந்து அதற்கான உரிய ஆவண ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் அந்த குழந்தைக்கும் இத்திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தம் கடந்த ஜூன் மாதம் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்ட தோழி விடுதிகள் திட்டத்தை பாராட்டி உலக வங்கி வெளியிட்டுள்ள கட்டுரையை அவர் பகிர்ந்துள்ளார். அத்துடன் பழங்குடியினர் நலத்துறையால் நடத்தப்படும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களில் 20% பேர் நாட்டின் முன்னணி உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்றுள்ளனர் என்றும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16 முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிராந்திய இணைப்பு திட்டம் காலாவதியாவதை ஒட்டி இந்த விமான சேவைகள் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இம்மாதம் 25 முதல் சேலத்திலிருந்து சென்னைக்கு நாள்தோறும் 2 விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, திண்டுக்கல், தஞ்சாவூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா கானா இடையே வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கானாவில் கையெழுத்தானது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் 2 விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருங்கடலில் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஃப்ளை துபை விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது.

ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் இன்று மாலை 4 மணி வரை குடிநீர் விநியோகிக்கப்படாது என்று ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணியை இம்மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி பத்மஜா அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட 84 புகார் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா தர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்றுப் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஓர்னிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளன. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பாரா விளையாட்டு வீரர்கள் பிரமோத் பகத்தும் பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை, நேரம் சரியாக 6:55:26.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: இன்னைக்கு கணினி இணையம், அதாவது இன்டர்நெட், எப்படி உலக மக்களை எல்லாம் டிஜிட்டல் முறையில் இணைக்குதோ அதே போல பூஞ்சைகள்ங்கிறது தன்னோட வேர் போன்ற இலைகள் மூலமா தாவரங்களையும் மரங்களையும் ஒன்னா இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய இயற்கை இணையமாகும். இதை நம்ம அறிவியல் உலகம் வுட் வைட் வெப்னு அழைக்கிறோம். மண்ணுக்கு அடியில் காளான் போன்ற பூஞ்சைகளோட மெல்லிய நூல் மாதிரியான இலைகள் பல கிலோமீட்டருக்கு பரவி இருக்கும். இந்த இலைகளுக்கு மைசீலியம்னு பேரு. இந்த மைசீலியம் இலைகள் தான் மரங்களோட வேர்களை இணைச்சு ஒரு பிரம்மாண்டமான வலை அமைப்பை உருவாக்குது. இந்த இயற்கை இணையம் எப்படி செயல்படுதுன்னா, ஒரு மரத்தை பூச்சிகளோ இல்லைனா ஏதாவது ஒரு நோயோ தாக்குனா அந்த மரம் பூஞ்சை வலை அமைப்பின் மூலமா பக்கத்தில் இருக்க மரங்களுக்கு எச்சரிக்கை சிக்னல்களை அனுப்பும். இதை மற்ற மரங்கள் புரிஞ்சுக்கிட்டு தங்களை தற்காத்துக்கிற வேதிப்பொருட்களை முன்கூட்டியே சுரக்கும். எவ்வளவு அழகான தகவல் பரிமாற்றம் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, காடுகளில் இருக்கக்கூடிய பெரிய முதிர்ந்த மரங்கள், அதாவது மதர் ட்ரீஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இந்த மதர் ட்ரீஸ் சூரிய ஒளி கிடைக்காத சின்ன மரக்கன்றுகளுக்கு இந்த பூஞ்சை இலைகள் வழியாத்தான் சர்க்கரை, அதாவது உணவு, இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களையும் அனுப்பி அதுக்கும் உயிர் கொடுத்து காப்பாற்றும். இதனால தான் இந்த மரங்களுக்கு மதர் ட்ரீஸ்னு பேர் வந்தது. இப்படி

0: பகிர்றதுல முக்கிய பங்கு வகிக்கிற இந்த பூஞ்சைகள். தாவரங்கள் பூஞ்சைகளுக்கு தேவையான கார்பனை வழங்குது. பதிலுக்கு பூஞ்சைகள் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீர், பாஸ்பரஸ், நைட்ரஜன் மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு தாவரங்களுக்கு கொடுக்குது. இப்படி ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பண்டமாற்று முறை காலங்காலமா நடந்துகிட்டு வருது. இந்த பூஞ்சைகள் இல்லைனா பூமியில உயிரினங்கள் வாழ்றதே சாத்தியம் இல்லாம போயிடும். ஒரு நல்ல தூய்மை பணியாளரா காடுகளில் விழுறக்கூடிய காய்ந்த இலைகள், விலங்குகளோட உடல்களை எல்லாம் இந்த பூஞ்சைகளால மட்டும்தான் முழுமையா சிதைக்க முடியும். மண்ணுக்குள்ள வளமான ஊட்டச்சத்தா மாத்துது. பூஞ்சைங்கிறது வெறும் காளான் மட்டும் இல்லை, காடுகளோட மூளையாகவும் ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமாகவும் செயல்பட்டு பூமியின் உயிரோட்டத்தையே நிலைநிறுத்துது. இந்த பூஞ்சைகள் மட்டும் இல்லைன்னா பூமி மக்காத குப்பைகளால நிறைஞ்சு போய் இருக்கும். அது மட்டும் இல்லாம தொழிற்சாலை கழிவுகள், கச்சா எண்ணெய், கன உலோகங்களால மாசுபட்ட நிலத்தை கூட அல்லது நீரையும் கூட இந்த பூஞ்சைகளை வச்சு நாம சுத்தப்படுத்திட முடியும். இந்த தொழில்நுட்பத்துக்கு பேரு மைக்ரோ ரிமீடியேஷன். ஆம், சில குறிப்பிட்ட பூஞ்சைகளுக்கு காற்றில்லாத குப்பைக்கு கீழ்நிலையில கூட பிளாஸ்டிக் பொருட்களை சிதைக்கிற தனித்துவமான என்சைம்கள் சுரக்கிறதா சொல்றாங்க. இன்னும் சில பூஞ்சைகளோட என்சைம்கள் கடல்லையும் நிலத்திலையும் கொட்டுற கச்சா எண்ணெயோட நச்சு மூலக்கூறுகளை உடைச்சு அதை ஆபத்தில்லாத கார்பன் டை ஆக்சைடாவும் நீராகவும் கூட மாத்துதான். நம்ம சொல்லக்கூடிய சிப்பி காளான்னு சொல்லுவோம்ல, அது கூட மண்ணில் கலந்திருக்கக்கூடிய ஈயம், காட்மியம், பாதரசம் மாதிரியான நச்சு உலோகங்களை உறிஞ்சி தனக்குள்ள தேக்கி வச்சுக்கிட்டு தான். இதனால நச்சுக்கள் நிலத்தடி நீர்ல கலக்காம தடுக்கப்படுது. இப்படி இயற்கை விவசாயத்திலையும் கழிவு மேலாண்மையிலையும் மாசு கட்டுப்பாட்டிலையும் முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு வருது இந்த காளான்கள். இதைத்தான் நம்ம வேடிக்கையா இதன் அருமை தெரியாம நேத்து மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்னு அற்பமா பேசிடுறோம். பூமியோட சுற்றுச்சூழலுக்கு முதுகெலும்பா இருக்கக்கூடிய இந்த பூஞ்சைகளுக்கு நாம அனைவருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நேரம் 7:44. கடைசி வரை நம்பிக்கை இழக்காதீர்கள், ஏனெனில் கடைசி வரையில் கூட உங்களுக்கான வெற்றி இனிமையுடன் காத்திருக்கும் என்ற தன்னம்பிக்கை வரிகளோடு நிகழ்ச்சிக்குள் இணைவோமா நேர்களே? மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

பி சுஷிலா குரலில் பாடல் ஒலித்தது உயர்ந்த விழம் திரைப்படத்திலிருந்து. இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் காதலன் திரைப்படத்திலிருந்து சுனந்தா மின்மினி குரலில்.

ஒளித்த இந்த பாடலுடன் இன்றைய நிறைவு பெற்றது. மதுரத்தன்றில் மீண்டும் கேட்கலாம் 7:35. நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 10 மணிக்கு உலக விண்வெளி வாரம், விந்தை மிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தையொட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய்வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் தோகா தர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். 5G 6G, அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்புகள், செமிகண்டக்டர்கள் உள்ளிட்ட துறைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. டிஜிட்டல் சூழலில் உருவாகும் வாய்ப்புகள் குறித்து ஆராய்வது தொடர்பாக உலகளாவிய தொழில்நுட்ப நிபுணர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள், புத்தொழில் நிபுணர்கள், முதலீட்டாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோர் கலந்துரையாட உள்ளனர். இந்த மொபைல் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 150,000 பேர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக சங்கம் இடையேயான மாநாட்டில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இம்மாநாட்டில் சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார். இந்தியாவுடன் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களை மற்ற நாடுகள் மேற்கொண்டுள்ளதாகவும் இது தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும்

0: மாற்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கையே ஒரே வழிமுறை என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் அமைதியை ஏற்படுத்தவும் ரஷ்யா உக்ரைன் இடையே இந்தியா தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் முயற்சியை ரஷ்யாவும் உக்ரைனும் பாராட்டியுள்ளதாக ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை விடுவிக்க ரஷ்ய தரப்புடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். ரஷ்ய ராணுவத்தில் 259 இந்தியர்கள் சேர்ந்ததாகவும் அவர்களில் 139 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஃப்ளை துபாய் விமானத்தில் சக விமானியால் தாக்கப்பட்டு அபுதாபி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய தலைமை விஞ்ஞானி ஸ்மித் மச்சார் நலமுடன் இருப்பதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் கானா பயிர் ஆராய்ச்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கானாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், கானா வெளியுறவு அமைச்சர் திரு சாமுவேல் ஒக்கிட்ஸ்டோ முன்னிலையில் வேளாண் ஆராய்ச்சி, கல்வி, தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கானாவில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் அதிக மகசூல் தரும் தக்காளி ரகங்களை அறிமுகப்படுத்துவது குறித்து இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் ஆலோசனை அளிக்கவுள்ளது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகாஷவாணிக்கு அளித்த பேட்டியில், நாட்டை பாதுகாக்க இந்திய விமானப்படை எப்போதும் விழிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் இருப்பதாக கூறினார். கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விமானப்படையின் சக்தியை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவித்தார். அத்துடன் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் அதன் திறனையும் வெளிப்படுத்தியது என்று அவர் கூறினார். நெருக்கடியான தருணங்களில் நாட்டிற்கும் மனித சமூகத்திற்கும் விமானப்படை சேவையாற்றுவதாக விமானப்படை தலைமை தளபதி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்ததற்காக தமக்கு வாழ்த்து தெரிவித்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்கள் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் நாட்டின் மாற்றத்தில் பங்கேற்றதாலும் முன்னேற்றங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக பிரதமர் கூறியுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆகியோரும் தமக்கு வாழ்த்து தெரிவித்ததற்காக பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான விவகாரங்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. தற்போதுள்ள நிர்வாக தடைகளை நீக்கி எளிமைப்படுத்துவது குறித்தும் சிறிய வணிக நிறுவனங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. செயல்முறை சீர்திருத்தங்கள், எளிதான வாழ்க்கை மற்றும் வணிகத்தில் ஈடுபடுதல், சேவை ஏற்றுமதி மற்றும் மின்னணு வர்த்தகம் ஆகிய 5 அம்ச திட்டங்கள் இக்கூட்டத்தில் முன்வைக்கப்படவுள்ளது. அத்துடன் சிறிய வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டிய எண்ணிக்கையை குறைத்தல், சிறு வணிகங்களுக்கு பல மாநிலங்களின் பதிவுகளை நீக்குதல் உள்ளிட்டவையும் இக்கூட்டத்தில் முன்மொழியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாடாளுமன்ற யூனியன் பொதுசபை கூட்டத்தின்போது காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த சில தேவையற்ற கருத்துக்கள் தொடர்பாக பதிலளித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிரிக்க முடியாத பகுதி என்றும் திரு ஹரிவன்ஷ் அப்போது குறிப்பிட்டார். தீவிரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இந்தியா இத்தாலி இடையேயான பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம்

0: புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் இரு நாடுகளின் தீவிரவாத எதிர்ப்பு அமைப்புகள் பங்கேற்றன. அப்போது கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம் உட்பட தீவிரவாதத்தின் அனைத்து நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டித்தனர். போதைப்பொருள் கடத்தல் உட்பட உலக அளவில் ஏற்பட்டு வரும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒத்துழைப்பது தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை, உலகளாவிய தீவிரவாத எதிர்ப்பு அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளில் தீவிரவாத எதிர்ப்புக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடுத்த கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி படையினர் சவுதி அரேபியாவில் இரண்டு விமான நிலையங்களை தாக்கியதை அடுத்து மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. அபுஹா விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 28 பேர் காயமடைந்ததாகவும் சவுதி அரேபிய நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் கிங் காலித் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சூடான் நாட்டைச் சேர்ந்த 1 கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இதற்கிடையே ஏமனில் செங்கடல் கடற்கரை பகுதியில் கடந்த மாதம் ஹவுதி படையினர் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் மீட்பதற்காக சவுதி அரேபியாவும் ஏமன் படைகளும் கூட்டாக தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் துருக்கியின் அஷியா இல்மாஸ் இலை யோருக் இணையை வென்றது. மற்றொரு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மைக்கிக் இணை வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் போலந்தின் வெரோனிகா அமெரிக்காவின் அலானா ஸ்மித் இணையை வென்றது. இந்தியா ரஷ்யா அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி ஜப்பானில் இம்மாதம் 18 முதல் 24 வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய மொபைல் மாநாட்டை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியாவை புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்திக்கான முக்கிய மையமாக ஐரோப்பிய நாடுகள் கருதுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் இதில் சர்க்கரை நோய் பற்றிய விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள்.
3: இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 2 பேருக்காவது நீரிழிவு நோய் கண்டிப்பா இருக்குங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறதான் நம்ம நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் போதுமான அளவுல சுரக்காத போது அல்லது சரியாக செயல்படாத போது இந்த டயபெட்டிஸ் வரும். இதுல 2 வகையா இருக்கு. டயபெட்டிஸ் 1 வகை, இதுல வந்து குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு வரலாம். 2 வகை வந்து நம்ம பொதுவா காணப்படுற 1 வகை. இது எதனால வரும்னா அதிக உடல் எடை, உடற்பயிற்சி இல்லாமை, பரம்பரை போன்ற காரணிகளோடு தொடர்புடையது. வாழ்க்கை முறை மாற்றம், மருந்துகள், சிலருக்கு இன்சுலின் தேவைப்படலாம். இதுல கர்ப்பகால நீரிழிவும் ஒரு பகுதி. பொதுவா இது என்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிக்கடி சிறுநீர் வர்றது, அதிகமா தாகம் எடுக்கிறது, அதிகமா பசி எடுக்கிறது, காரணமே இல்லாத உடல் எடை குறையிறது, சோர்வு, மங்கலான பார்வை, காயங்கள் ஆறுறதுக்கு தாமதமாகிறது, அடிக்கடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம ஜெனரலா டயபெட்டிஸ் பத்தி நம்ம பேசுறது. நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு அப்பா இருந்தாரு. அவர் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஏதோ ஒரு முள்ளு குத்தி அவருக்கு வந்து காலில இருந்து ரத்தமா வருது. அவர் அதை வந்து கவனிக்கவே இல்லை. ஆனாலும் அவர் அது தெரியாம சைக்கிள் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கார அம்மா அதை பார்த்துட்டு கால முள்ளுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் சூடு வச்சு இது பழுக்க வச்சு முள்ளெல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த புண்ணு ஆறாமையே இருந்திருக்கு, ரொம்ப நாள் ஆறாமையே இருந்திருக்கு, அது என்ன ஆறாம இருக்கு அப்படின்னு போய் பாக்குறப்பதான் அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கறதையே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 குழந்தைகள்ல எல்லாருக்குமே சுகர் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட யோசனை என்னவா இருக்கும் அப்பா?

0: சுகர் இருந்ததுன்னா எல்லாருக்குமே கண்டிப்பா டயபெட்டிஸ் வரும் அப்படிங்கிறது தான் இல்லைங்களா. நம்ம வந்து வாழ்க்கை முறையை நம்ம கரெக்டா அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரெண்டு குழந்தைங்களை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்குவோம். ஒரு குழந்தை வந்து டெய்லி காலையில வடை, டீ, வெளியே போனா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இதை மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நிதம் வந்து கிரவுண்ட்ல போய் ஓடுறது, ஆரோக்கியமான உடற்பயிற்சி, கரெக்டா வாக்கிங் போறது, டெய்லி ஈவினிங் வந்து சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்ப வந்து யாருக்கு சுகர் அதிகமா வரும், யாருக்கு சுகர் வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, கண்டிப்பா அவங்களோட லைஃப் ஸ்டைல நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீரழிவு நோயில இருந்து நம்ம தப்பிச்சு வெளியே வந்துடலாம். நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து சுகர் இருந்தா நமக்கு கண்டிப்பா சுகர் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. நீங்க உங்களோட வாழ்க்கை முறையும் உணவு முறையும் மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நீரழிவு நோயில இருந்து வெளியே வந்துடலாங்க. நீரழிவு நோயை கண்டு பயப்பட வேண்டாம், அதை புரிஞ்சு கொண்டு சரியாக நிர்வகிக்க தெரிந்து கொண்டால் நீங்க இந்த நீரழிவு நோயிலிருந்து வெளியே வந்துடலாம். நம்ம வந்து பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஹோல் கிரெயின்ஸ், அதாவது பாலிஷ் பண்ண அரிசி இல்லாம மட்டை அரிசி, சிவப்பு அரிசி, அது போக பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள் இதெல்லாமே வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நிறைய நீரழிவு நோய் இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து சுகர் இருக்கு, நான் வந்து பழங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. தாராளமா பழங்கள் சாப்பிட்டுக்கலாம். பழங்கள்லயே வந்து கம்மியா கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிற பழங்கள் நிறைய இருக்கு. அதாவது பப்பாளி பழம், தர்பூசணி, கிருணி பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம் இதெல்லாமே வந்து நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம். பழங்கள் சாப்பிடாம இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சோ நீங்க பழங்கள் சாப்பிட்டுட்டு நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படின்னாலே நீரிழிவு நோயிலிருந்து கண்டிப்பா வெளியே வந்துடலாம். இந்த நீரிழிவு நோயினால நம்மளுக்கு புண்ணு வந்தா அது ஆறாமையே இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேரு அவஸ்தப்படுறாங்க. இந்த புண்ணு வந்தாலுமே நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ்க்கை முறை மாற்றம் எடுத்துட்டு வரப்போ இந்த புண்ணையுமே வந்து சில காலகட்டத்திலேயே வந்து நம்ம சரி பண்ணக்கூடிய தன்மை வந்துருங்க. ஸோ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, ஆரோக்கியம் உங்கள் கையில். நீரிழிவு நோயை எதிர்த்து ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பற்றிய விளக்கம் அளித்தார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியானது நாளை காலை 7:25 இதய ஆரோக்கியம் பற்றிய விளக்கம் கேட்கலாம்.

0: நேரம் காலை 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது. அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம். 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும். அதுக்கும் அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது? நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே. அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுட்டுருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா, அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன்

இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூர வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரிகிறத வச்சு நடப்போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம்,

0: உங்கள் முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு நடப்போட ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூரம் பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது, கொஞ்ச தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான்.
1: கேட்டோம் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: தென்றல் வரும் நேரம், இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். 7:35:33 இணைந்திருக்கிறோம். இது மதுரை தென்றல். முதல் பாடலாக கேட்கலாம் புகை உனக்காக திரைப்படத்தில் இருந்து ஜெயச்சந்திரன் சுஜாதா குரலில்.
2: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

இளையராஜா இசையில் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானிலையத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 7:51. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இசையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8 மணி. மதுரத்தன்றல் தரும் அடுத்த பாடல் அஞ்சலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் மதுரை தண்டலில் இணைவோமா நேர்களே? இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். முதல் பாடலாக கேட்கலாம் வீரா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

இடைவிடாத சூப்பரான பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் பாடல் கேட்கலாம். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து.

0: ராஜகுமாரன் திரைப்படத்தின் பாடல் ஒழிக்க கேட்டோம். இது மதுர தென்றல். இணைந்திருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என

0: உடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: எடுத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையிலும் குரலிலும் சித்ரா குரலிலும்

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். எஸ் வி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரலில் ஒலித்த இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தன்றல். மீண்டும் மதுரத்தன்றல் முற்பகல் 11 மணிக்கு கேட்கலாம் நேர்களை. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: பொதுநலன்
3: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரகுறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். முதலில் மாயூரநாதம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தன்யாசி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:35 நிமிடம் 25 நொடி. அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம். தொடர்ந்து வரராக லய, செஞ்சு காம்போஜி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் இதுவரை என் விஜயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். காரக்குறிச்சி என் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம், டிஹெச்வி உமாசங்கர் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10 மணி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். விந்தை மிகு விண்வெளி. உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.
3: விண்வெளி ஆராய்ச்சியில் வெறும் நம்ம ரோவர், லேண்டர், சேட்டிலைட்ஸ் இது மாதிரி மட்டும்தான் போட்டு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோமா, இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா, அப்போ மனிதர்கள் அங்கே போய் இருந்து அந்த செயல் நிலைப்பாடுகளை கவனிக்கலையா அப்படின்றது வரும்போது ககன்யான் என்று சொல்லக்கூடிய விண்வெளி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ககன்யான் என்பது இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ககன்யான் திட்டம் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ஒரு திட்டமாகும். சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ககன் என்றால் வானம், யான் என்றால் வாகனம் என்று பொருள். இத்திட்டத்தின்படி 3 வீரர்களை பூமியில் தாழ்வட்டத்திலிருந்து அதாவது 400 கிலோமீட்டர் உயரம் அனுப்பி 3 நாட்கள் அவர்கள் விண்வெளியில் தங்கி ஆய்வு செய்துவிட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்ப அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் தொழில்நுட்பத்தை நிரூபித்து காட்டுவது, விண்வெளி வீரர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பது. ககன்யான் திட்டத்தில் வந்து விண்வெளி செல்லும் 4 வீரர்களை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவித்தார். இந்த மனித விண்வெளி பயண திட்டம் ISSP என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ISRO ஒரு தொடர்ச்சியான திட்டமாகும். இந்த திட்டமானது விண்கலத்தை தாழ்புவி வட்ட அணையில் செலுத்த தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்கும். மனிதர்கள் இல்லாத ககன்யான் 1, ககன்யான் 2 விண்கலங்கள் 2024 விண்வெளி ஏவ திட்டமிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2025 LVM-3 ஊர்தியில் எப்படி சந்திராயன் 3 அனுப்புனாங்களோ அதே ராக்கெட்ல விண்கலம் செலுத்தப்பட்டது. ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த செய்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தால் சோவியத் யூனியன், அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக மனிதன் விண்வெளிக்கு செல்லும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். உலகளாவிய பிரச்சனைகள் விண்வெளி ஆராய்ச்சியில் நிறைய இருக்கு. எதுக்காக வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் நமக்கு தேவை அப்படின்னா அதோட முக்கியத்துவம் என்ன, விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் என்ன, அது நமக்கு முக்கியமா தெரியணும். விண்வெளி ஆராய்ச்சியின் முக்கியத்துவம்னு பார்த்தா வானிலையை அறிதல், புயல், மலை மற்றும் பருவநிலை மாற்றங்களை முன்கூட்டியே அறிவது, சேட்டிலைட்ஸ் அனுப்புவது மூலமாக செயற்கைக்கோள் மூலமாக வெதர் சேட்டிலைட் இருக்கு, மினரல் ரிசோர்சஸ் எங்கெல்லாம் இருக்கு, இப்ப காலநிலை மாற்றம் நடந்து கொண்டே இருக்கு. இப்ப நேபாளில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரு வெள்ளம் எப்படி நடந்தது அப்படின்னா குளோபல் வார்மிங்னால அந்த பனிக்கட்டிகள் ஓடி வந்து அது 6 பெருக்கெடுத்து சுத்தமா அழிச்சிட்டு போச்சு. இதற்கான நிகழ்வுகள் நடக்கிறத பத்தி நாசா அதுக்கு ஒரு கூற்று கொடுத்தது. அப்ப விண்வெளி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றங்கள், புயல், மழை இதை முன்கூட்டியே நாம தெரிவதற்கு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அது மாதிரி தொலை தொடர்பு, இன்று நாம நினைச்சா இங்க இருக்கிற நாம நமக்கு அப்படியே பின்புறத்துல பூமியில இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டோட உடனே தொடர்பு கொள்ள முடியுது. எந்த செய்தியை வேணாலும் நிமிடத்துக்கு நிமிடம் நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த கடத்தி செல்ல முடியுது. இது எல்லாம் முடியுது இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா இன்று வந்து உலகமே சம்பித்து போய்விடும். நம்மளால ஸ்மார்ட் போன் யூசேஜ் இல்லாமல் இருக்கவே முடியாது. இதற்கு எல்லாத்திற்கும் தொலைத்தொடர்பு என்பது முக்கியமானது. உலகம் முழுவதும் இணையம், தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி சேவைகள் கிடைக்க செய்கிறது இந்த விண்வெளி ஆராய்ச்சியின் மூலம்தான். அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற ரகசியங்களை கண்டறிய நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. ஆய்வு நிறுவனங்கள் ரொம்ப அதிகமா நிறைய இருக்கு. இந்த ஒவ்வொரு ஆய்வு நிறுவனங்களும் அதன் பங்கை செயல்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இதன் முதன்மை நோக்கமாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் மேம்பாடுகளை ஆராய்வதும் அவற்றை நாட்டு நலனுக்காக பயன்படுத்துவதும் ஆகும். இஸ்ரோ தனது நிறுவன காலத்திலிருந்து தொடர்ந்து பல சாதனைகளை கண்டு வந்துள்ளது. 1975 இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா

0: இஸ்ரோவால் அமைக்கப்பட்டு சோவியத் ஒன்றியத்தால் பின்னேற்றப்பட்டது. 1980 இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஏவுகலம் SLV-3 மூலமாக முதல் செயற்கைக்கோள் ரோஹிணியை விண்ணேற்றியது. தொடர்ந்து செயற்கைக்கோள்களை முனைய சுற்றுப்பாதைகளில் ஏவத்தக்க முனைய துணைக்கோள்கள் ஏவுகலம் அதாவது PSLV மற்றும் புவி நிலை சுற்றுப்பாதையில் ஏவ தக்க GSLV என்ற இரு ஏவுகலங்களை வடிவமைத்து காட்டியது. இந்த ஏவுகலங்கள் மூலம் பல தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்களையும் புவி கூர்நோக்கு செயற்கைக்கோள்களையும் இஸ்ரோ ஏவியுள்ளது. இதன் உச்சகட்டமாக 2008 நிலவை நோக்கிய இந்தியாவின் முதல் பயணம் சந்திராயன் ஏவப்பட்டது. ஆளில்லா விண்கலத்தை முதன்முறையாக விண்ணில் ஏவியது. விண்வெளியில் ரஷ்யா ஏற்கனவே அமைத்துள்ள மீர் விண்வெளி நிலையத்தை போலவே தமக்கும் ஒரு நிரந்தரமான விண்வெளி நிலையம் வேண்டும் என்ற சீனாவின் உந்துதலே இந்த புதிய விண்கலத்தை ஏவுவதற்கு காரணம் என சீன அறிவியலாளர்கள் பலர் தெரிவிக்கின்றனர். ஏகாதிபத்திய நாடுகளுக்கிடையே பூமியில் நடைபெற்று கொண்டுள்ள நாடு பிடிக்கும் அதிகார போட்டி விண்வெளியிலும் நடந்து கொண்டுள்ளது. அதன் விளைவாக ஒவ்வொரு நாடும் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி வருவது ஆரோக்கியமானதே எனினும் அவ்வாராய்ச்சிகளின் பின்னணியில் சிலர் லாப நோக்கத்துடன் செயல்படுறாங்க. உலகமெங்கும் முன்னணி முதலாளி நாடுகளில் நடைபெற்று கொண்டிருக்கும் இது போன்ற விண்வெளி ஆராய்ச்சிகள் நாம் வாழுகின்ற இப்புவியை தாண்டி உயிரினங்கள் வசிப்பதற்கு வசதியான வேறொரு கிரகம் இப்பால் வெளிக்கு அப்பால் உள்ளதா என்ற ஒற்றை கேள்விக்கு விடை காணவே பெரும்பாலும் நிகழ்த்தப்படுவதாக நாம் நினைத்து கொண்டுள்ளோம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விந்தை மிகு விண்வெளி உலக விண்வெளி வாரத்தை ஒட்டி தகவல்கள் தந்தார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள்.

இசையோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல். நேரம் 10:34. இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி காதல் பாடல்களாக வலம் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியில் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. ஆமாங்க, காதல் ஒரு சுகமான உணர்வு. காதலின் தீபத்தை ஏற்றினால் காதலி என பாட வருகிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம். தம்பிக்கு இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள். இது எனக்கு பிடித்த பாடல், அனைவருக்கும் பிடித்த பாடலாக

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து காதலியிடம் காதல் கீதத்தை பாட அழைக்கிறான் காதலன்.

இணைக்கப்படுத்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். காதல் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது இன்றைய இணைக்கப்படுத்த பாடல் நிகழ்ச்சி. மீண்டும் அதே குரலில் பாடல் ஒலிக்கிறது. 6-60 வரை திரைப்படத்திலிருந்து. காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ. பாடல் கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மெதுவாக ஒரு காதல் பாட்டு வருகிறது. அண்ணாநகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் நேர்களே, இது எனக்கு பிடித்த பாடல்.

0: என்ன நீர்களே, மெதுவா ஒரு காதல் பாட்டு கேட்டு ரசித்தீர்களா? இப்பொழுது கேளுங்கள், காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதுதாங்க. கோபுரவாசலே திரைப்படத்திலிருந்து இது எனக்கு பிடித்த பாடல்.
1: Yes, I love this idiot. I love this lover.

இடத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் காதல் பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ராசையா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பிரீத்தி குரலில்.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் காதல் பாடல்களுடன். காலம் உள்ளவரை காதல் நிலைத்து இருக்குங்க. வாழ்த்த பாடல் வருகிறது காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

இளையராஜா இசையில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம். டைம் திரைப்படத்திலிருந்து இது எனக்கு பிடித்த பாடல். நேரம் 10:54 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் நேர்களை, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம், பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

என்ன நேர்களே, காதல் பாடல்கள் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வைஷ்ணவி. தொடர்ந்து மதுரை தென்றலில் இணைவோமா நேர்களே? காத்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் மதுரத் தென்றல். மதுரத் தென்றல் தரும் முதல் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் பிற்பகல் 11:07. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களுடன். அடுத்த பாடல் நானி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், விஜய் பிரகாஷ் குரலில்.

நெஞ்சம் நெஞ்சை கிளறி காட்டவா, கொஞ்சம் வாயை மூடவா, கொஞ்சம்

ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் முகேஷ் ஸ்ரீமதிமிதா குரலில் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம். இது மதுர தென்றல். இசை ஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து ரகுநந்தன் இசையில் ஜி வி பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: ஜெயபிரகாஷ் இசையில் ராமன் மகாதேவன் மேகா குரலில் முப்பொழுதும் முன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுரத்தென்றல்.
1: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
2: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
2: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
1: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253

0: 1366.
1: நேரமப்புகள் 11:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மாற்றம் திரைப்படுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குழுவினர் குரலில்.

நிகழ்ச்சியில் பாடல்கள். நேரம் 11:42 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில். மதுரை தென்றல் தென்றல் தரும் அடுத்த பாடல் பில்லா 2 திரைப்படத்திலிருந்து. யுவன் சங்கர் ராஜா இசையில், ஸ்வேதா பண்டிட் குரலில்.

சந்தோஷ் நாராயணன் இசையில், பிரதீப் கல்யாண் நாயர் குரலில் அட்டகத்தி திரைப்படத்திலிருந்த பாடல் வழிக்க கேட்டோம். இது மதுர தென்றல். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். போடா போடி திரைப்படத்திலிருந்து தரன்குமார் இசையில், பென்னிதயால் ஆண்ட்ரியா குரலில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 12:01:27. இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை, இதில் பிரபஞ்சம் சீதாராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை மீனவர்களுக்கான வானிலை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். ஒன்று 10 எண்ணுயிர் தோழி, இதில் இன்றைய பெண்களும் பன்முக திறமைகளும், நீர்முகத்தில் பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள், அமைப்பு உமா மீனா, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 இன்றைய பகல் ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும் நேர்களே, தொடர்ந்து மாலை ஒளிபரப்பில் குரல் அமுதத்தை தொடர்ந்து மதுரை தென்றல் 5:30, 6:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 6:05 ஆங்கிலத்த செய்திகள், 6:10 ஒரு பட பாடல் சாமி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள், சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் லாபம் தரும் காளான் வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தன்றல், 8:30 நலமாய் வாழ, இதில் ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள், இறைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாஷிக் இப்ராஹிம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி 2 கேட்கலாம். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தன்றல், 9:30 நாடக மலர், இதில் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள். நடிப்பு ஜி ஞானசேகரன், டி என் சரஸ்வதி, எஸ் சசிகுமார், ஆர் டி பென் பன்னீர்செல்வம், எஸ் கருணாகரன் மற்றும் பலர். அமைப்பு ஜெயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 10:00 நட்சத்திர கீதங்கள், இதில் சாவித்ரி நடித்த பாடல்களின் தொகுப்பாக இன்றைய நட்சத்திர கீதங்கள் விளம்பர காத்திருக்கு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்த செய்திகள், 11:10 இன்றைய நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெறும் நேர்களே, நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today inaugurated the 10th edition of the India Mobile Congress IMC at Yashobhumi in New Delhi today. The 4-day event, which began yesterday, showcasing India's remarkable progress in telecommunications, digital connectivity and technological innovation. The theme of IMC 2026 is Scale Without Boundaries, reflecting India's growing capabilities in digital innovation, next-generation connectivity and technology-led growth. Speaking on the occasion, Prime Minister Modi said, "The Indian Mobile Congress platform has witnessed the evolution of the telecom sector and digital connectivity in India." He said today, 5G connectivity has reached every district of the country. Mr. Modi added that there are now more than 5,50,000 base stations to operate 5G connectivity across India.
2: Bite varshon mein India Mobile Congress

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் நண்பகல் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பிரபஞ்சம் சீதாராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எவரி மாட்ட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போஜி ராகம், ஆதி தாளம்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தொலைத்தொடர்பு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதோடு சேவைகளும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு சேவைகளை மக்களிடம் கொண்டு செல்வதில் டிஜிட்டல் இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நகர்ப்புறங்களுக்கு இணையான தொலைத்தொடர்பு வசதிகள் ஊரக பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவதில் கைபேசி மற்றும் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 50 லட்சம் கோடி ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இணைய குற்றங்களை களைவதற்கு ஒருங்கிணைந்த சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் இந்த வரி விதிப்பை மேலும் எளிமை

0: கூடுதலாக்குவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் ஆஸ்திரேலிய சுற்றுச்சூழல் அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி இயற்கை பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படை ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நமது விமானப்படையின் பெருமையை உலகிற்கு உணர்த்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய விமானப்படை அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் இந்நாளையொட்டி வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கொச்சி நீர் மெட்ரோ சேவை திட்டம்.
1: இரண்டாயிரத்து 2023 ஆம் ஆண்டு ஏப்ரல் 25 ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி கொச்சி நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் முதல் பயணியர் சேவை தொடங்கியது. நகர்ப்புறங்களுக்கான பொது போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அம்சமாக இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. கொச்சி நகரின் போக்குவரத்து நெரிசலை பெரிய அளவில் குறைப்பதற்கு இந்த சேவை உதவி வருகிறது. நாட்டின் முதலாவது நீர் மெட்ரோ சேவை அறிமுகப்படுத்தப்பட்ட பெருமையையும் கொச்சி கொண்டுள்ளது. இந்த சேவையை கடந்த வாரம் வரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தியுள்ளனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்த தினமான கடந்த 2 ஆம் தேதி மட்டும் 11,000 மேற்பட்டோர் இதில் பயணித்துள்ளனர். நீர்வழி போக்குவரத்தில் நவீன அம்சங்களுடன் இந்த சேவை கொச்சி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இக்கோரிக்கையை விடுத்தார்.
2: பொதுமக்கள் நிச்சயம் வீட்டுக்குள்ளேயும் பாருங்க, வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில நீங்க போய் பார்க்கணும். பார்த்துட்டு எந்தெந்த ஒரு பாத்திரமா இருந்தாலும் சரி, சிறு தொட்டியா இருந்தாலும் சரி, இல்ல சிறு மூடியா இருந்தாலும் சரி, ஆட்டுக்கல்லா இருந்தாலும் சரி, இந்த பயன்படுத்தாத பூச்செடி தொட்டியா இருந்தாலும் சரி, நீங்க அனைத்தையும் பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் தயவு செய்து நீங்க அப்ரூவ் படுத்தணும். அப்பதான் ஒரு அரசு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்குதோ அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய சிறு பங்களிப்பு நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் இந்த டெங்கு இந்த நோய் வராம நம்ம பாதுகாக்க முடியும். அப்புறம் முக்கிய ஒரு வேண்டுகோள், கொசு ஒழிப்பு பணியாளர்கள் அவர்களுடைய பணி என்னன்னா வீடு வீடாக சென்று அவங்களுடைய வீடை பார்வையிடணும். அதற்கு நீங்களும் அனுமதி கொடுக்கணும், உங்களுக்கு ஒத்துழைப்பு நீங்களும் கொடுக்கணும்.
0: பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 76. ஹிந்தி, மராத்தி, தமிழ் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். தமிழில் பொம்மலாட்டம் மற்றும் காலா திரைப்படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன.

0: காலா திரைப்படத்தில் சொந்த குரலில் தமிழில் அவர் பேசிய வசனங்கள் ரசிகர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டன.
1: குழந்தை என்ன சொல்லுதுன்னா, யூ ஆர் அ வெரி நைஸ் பர்சன், டோன்ட் கில் ஹிம். நீ என் வழியில் வரலன்னா நான் எதுக்கு ஒண்ண கொல்ல போறேன்? காலா கைசா நாம சொல்லும் போதே வாயலா கூசுது. ஒருத்தது என் கண்ண
2: எனக்கு நல்லா தெரியும், எல்லாம் இங்கே தான் இருக்கும். மேல ஒன்னத்தை கொண்ட போங்க முடியாது.
3: ஆறடி நிலத்தில தான் என்ன பார்த்தப்பாங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை. கிருஷ்ண காதல ஏறக்கணுமே உதிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. இருந்தாலோ அந்த நிலோ வேறு ரெண்டு நாளைக்கு நாளும் என் பேரில் இருக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். Do you have any problem?
0: அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் கீவ் உள்பட பல்வேறு நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. 70க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் 100க்கணக்கான ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் 100க்கணக்கான ட்ரோன்களையும் யுக்ரைன் இடைமறித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-5, 11-4 என்ற செட் கணக்கில் சீனாவின் லியாங் ஜியாங் இணையை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-1 என்ற செட் கணக்கில் லித்வேனியாவின் ஜஸ்டினா மிக்குல்ஸ்கைட்டை வென்றார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-2, 21-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் கரென் யுன் கா ஃபெங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் மாரடைப்பால் கோவாவில் இன்று காலமானார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
4: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் உயரம் மற்றும் வேகம் பற்றிய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் நாளை காலை 10 மணி வரை 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 14 முதல் 17 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்ட நத்தம் வரை 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 15 முதல் 17 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவனந்தபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 15 முதல் 17 வினாடிகளுக்குள் நாளை இரவு 11:30 வரை அலைகளின் உயரம் 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அரக்கோணம் ஜோதி இயற்றிய பாடல் ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைப்பில் பாடியவர் எஸ் வி பொன்னுசாமி.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 kHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய பெண்களும் பன்முகத் திறமைகளும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்பவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள்.
1: வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றின ஒரு எளிய அறிமுகம்.
2: என்னுடைய பெயர் ஸ்வேதா தர்ஷினி. தூத்துக்குடி கோரம்பலத்திலிருந்து வரேன். பிஎஸ்சி ஹானஸ் அக்ரிகல்ச்சர் முடித்தேன். அதுபோக பிஏ ஹிந்தி முடிச்சிருக்கேன். பிஎஃப்ஏ பரதநாட்டியம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
1: இதில் வந்து நீங்கள் மூன்று இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கீங்க. அதுவும் வந்து விவசாயத்துறையில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்கீங்கம்மா. அந்த காலேஜில் படிக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லுங்களேன்.
2: அக்ரி வந்துட்டு நினச்சி போனது வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜாக நம்ம போயிருக்க மாட்டோம். ஏன்னா விவசாயங்கிறது நம்ம அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஈஸியாக நம்ம சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த சாப்பிட்ற சாப்பாடு எப்படி வருதுங்கிற அந்த உழைப்பு வந்துட்டு அதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நான் எப்போ அதை உணர ஆரம்பித்தேன் அப்படின்னா, நான் காலேஜ் போயிட்டு

0: செகண்ட் இயரில் தான் நாங்கள் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு பேடி ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுவோம். மண்ணை உழுவுறதுலேருந்து கடைசியில் அறுவடை பண்ணுற வர அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒர்க் தான்.
1: அந்த நெல் விளைவிக்கும் போது எத்தனை நாள் வந்து ஆகுமா அந்த நெல் வந்து சாகுபடிக்கு தயாராக?
0: குறைஞ்சது ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகும் சார். ஒவ்வொரு வெரைட்டியை பொறுத்து உண்டு. இப்போ நமக்கு வந்துட்டு கிளைமேட் பொறுத்து அவங்க போடுவாங்க. நல்ல மழை பெய்கிற நேரத்துக்கு இதை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் வெயிலாக இருக்குது தண்ணி அதுக்கு வேண்டாம், தண்ணி அதுக்கு அவ்வளோவா பாய்ச்சல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இந்த வெரைட்டிஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சு போடுவாங்க.
1: சரிம்மா,
0: இப்போ வந்துட்டு ஒரு நெல் வந்துட்டு போட்டோம், விதையை விதைச்சா மட்டும் பத்தாது, அது வந்துட்டு ஒரு குழந்த மாதிரி நம்ம போட்டதுலேருந்து அது கரெக்டாக வளர்ந்து நமக்கு அறுவடை பண்ணுற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இடையில ஒரு பூச்சி தாக்கிடக்கூடாது, மழை பெஞ்சு அது அப்படியே நட்டமாயிடக்கூடாது. இதில் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட்டும் நடக்கலாம், இதில் லாஸும் ஆகலாம். அது எதையுமே எதிர்பார்க்காம தான் நம்ம வந்துட்டு போடுறது.
1: அந்த நாற்றாங்கால் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நர்சரி பெட்டு, அது எப்படி வந்து விளைவிக்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
0: ஆமாம் சார், ஃபஸ்ட் நர்சரி பெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீட்லிங்காக முளைக்கிற வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் நாள் கழித்து அந்த சீட்லிங்ஸ் கொஞ்சம் நல்லா தளிர்விட்டு வந்த பிறகு அதை தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. அந்த பெட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குவாங்க, ஏன்னா அந்த கன்ஜஸ்டனில் அதால் வளர முடியாது. அப்போ கொஞ்சம் நல்லா முதிர்ச்சி வந்த உடனே அதிலிருந்து கொஞ்சம் பிரித்து வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம மெயின் பெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்.
1: சாகுபடி பருவங்கள்லாம் வந்து தெரியுமாம்மா?
0: காரிஃப், ரபி, ஜெயித் அப்படின்ட்டு 3 சீசன் வச்சு பிரிப்பாங்க சார்.
1: படித்தது வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதே போல் நீங்கள் வந்து என்சிசிலையும் இருந்ததாக வந்து சொன்னீங்க. இப்போது அந்த என்சிசியில் உங்களுக்கான ஈடுபாடு எப்படி ஏற்பட்டது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: எனக்கு வந்து என்சிசி ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்மி அந்த மாதிரியான கொஞ்சம் மோட்டிவேஷனல் மூவிலாம் பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அப்போது அந்த நேரம் நமக்கு அந்த வாய்ப்பு ஸ்கூலில் அமையலை. நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது என்சிசி கிடையாது. இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ணி கரெக்டாக 2 மந்த்ஸ் கழித்து அப்போ தான் கொண்டு வராங்க என்சிசி, நமக்கு புதுசாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை கேட்டதுமே எனக்கு அவ்வளோ பயங்கர சந்தோஷம், ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது கிடையாது, காலேஜ் சேர்ந்த பிறகு அந்த நேரம் எனக்கு என்சிசி இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சுன்னா. நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காலேஜ் கிடைக்கும் போது என்சிசி இருக்கான்னு பார்த்து நான் போகலை, உள்ளே வந்த பிறகு தான் நமக்கு அது இருக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுது. வந்த உடனே எனக்கு வரப்போதுங்கிறப்போ ஒரு ரொம்ப ஒரு ஆர்வம், எப்படியாவது நம்ம இதுக்குள்ளே என்ன செலெக்ஷன் வச்சு தான் எடுப்பாங்க காலேஜ்க்குள்ளே செலக்ட் பண்ணுறதுக்கும், ஒரு 15 பேர் தான் ஸ்ட்ரென்த்து வச்சு எடுப்பாங்க. அப்போ செலெக்ஷனில் வந்துட்டுமே ரன்னிங் வச்சு எடுத்தாங்க, நல்லா செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேட்ச்ங்கிறப்போ எங்களுக்கு சீனியர்ஸ் கிடையாது கைட் பண்ணுறதுக்கு. காலேஜில் என்சிசியில் ஒரு சீனியர் இருந்தால் மட்டும்தான் கைட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது போக விங்கிலேருந்து ஒரு சார் யாராச்சும் ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சில கைடன்ஸ் எங்களுக்கு சரியாக கிடைக்கல, ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்ச்ங்கிறப்போ. கேம்ப்புன்னு போடுவாங்க, கேம்ப்புன்னு போடுறப்போ அக்ரியில் வந்துட்டு மேக்ஸிமம் பேப்பர்ஸ் அதிகமாக இருக்கும், செமஸ்டர் பேப்பர்ஸ். அப்போ செமஸ்டர் டைமில் தான் கேம்ப் வரும், அதுக்கும் போகிற வாய்ப்பு அவ்வளோவா அமையவே இல்லை. அப்போ இடையில இந்த மாதிரி ஆர்டிசி கேம்ப் வரப்போகுது அப்படின்ட்டு எங்களுடைய சார் வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அக்ரியில் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்டிசிக்கு விட மாட்டாங்க, ஏன்னா அந்த கேம்ப் மட்டுமே ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கிட்ட ஃபுல்லாக செலெக்ஷன் நடக்கும். அப்போ அந்த 4 மந்த்ஸும் ஒவ்வொரு கேம்ப்பும் 10 டேஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறனால ஓடி அதிகமாக கொடுக்கணும். அப்போ அந்த ஓடி பெர்மிஷன் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது, அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்டிசி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது.
1: ஓகே,
0: அது வேற ஒரு பெரிய எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஜேசிஓ சார்ட்ட நான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு கேம்ப் வேணால் அட்டன் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்ட்டு. சரிம்மா அட்டன் பண்ணி பாருங்க, ஏன்னா சாருக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் இருக்கேங்கிறது தெரியும், கேம்ப்ல நல்லா பண்ணுவேங்கிறதும் அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நாங்கள் காலேஜில் பெர்மிஷன் கேட்கணும், மாதிரி சார் நான் அந்த கேம்ப் அட்டன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. காலேஜில் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகலை, போனாலும் செலக்ட் ஆக மாட்டாங்க, சரி அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்போம் போவோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போன பிறகு ஒரு 2 டேஸ் எங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்கள் சீனியர்ஸ் கிட்ட நல்லா கொஞ்சம் கைட் பண்ணாங்க, சீனியர்ஸ் அப்போ எங்கள் ஜேசிஓ இந்த மாதிரி எல்லாருமே கைட் பண்ணாங்க. அப்போ அதை கேம்பை வச்சு நாங்கள் யூனிட்ல பார்ட்டிசிபேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணதில் கம்பேர் பண்ணும்போது சரி இந்த பொண்ணை கொஞ்சம் கைட் பண்ண நல்லா வருவா அப்படிங்கிற மாதிரி சார் கொஞ்சம் நினச்சாங்க. அந்த கேம்பில் செலக்ட் ஆகிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கேம்ப் வந்துட்டு யூனிட்டில் இன்னும் கொஞ்சம் காலேஜஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வச்சு இதுலேயும் கொஞ்சம் செலெக்ஷன் வச்சாங்க, அதுலேயும் செலக்ட் ஆனேன். அப்புறம் காலேஜில் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சார் நான் யூனிட் வைஸ் இதில் செலக்ட் ஆகிட்டேன், நெக்ஸ்ட்டு இன்டர் யூனிட் காம்படிஷனில் கேம்ப்பு நடக்கும் அதில் போகலாமான்னு கேட்குறேன். அப்போ காலேஜில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க, ஏன்னா போகலாம் இப்போ ஒருவேளை செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் போனால் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் கிட்ட இழுத்துரும், அப்புறம் அது ஃபுல்லாக லீவ் எடுக்கணும், ஒரு செமஸ்டர் எக்ஸாம் வரும், ஒரு செமஸ்டரில் நமக்கு 12 பேப்பர்ஸ் இருக்கும், அப்போ அந்த 12 பேப்பர்ஸ் அடி வாங்கும், அப்புறம் அதுக்கு திரும்ப ரீ அப்பியரன்ஸ். ஆர்ட்ஸ் காலேஜில் எப்படின்னா இந்த மாதிரி போகிற பிள்ளைங்களுக்கு தனியாக இதுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அக்ரி பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார் பரவாயில்ல நான் செலக்ட் ஆகி போனாலும் நான் ரீ அப்பியரன்ஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு தனியாக ரீ அப்பியரன்ஸ் வைப்பாங்க, அதில்
1: நான்
0: அட்டன் பண்ணிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். காலேஜில் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு, இருந்தாலும் ஜேசிஓ சார் எங்கள் முருகன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை வச்சு சரி இந்த பிள்ளைங்க நீங்கள் அனுப்பிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு இது பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு காலேஜில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஐயூசி, அப்புறம் ஐஜிசி கேம்ப்பு, இன்டர் குரூப் காம்படிஷன். இன்டர் குரூப் காம்படிஷனுங்கிறது சவுத் ஜோன், தமிழ்நாட்டில் சவுத் நார்த் எல்லாமே சேர்த்து வருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் 1, ட்ரைனிங் 2, ட்ரைனிங் 3, லாஸ்ட்டாக லான்ச் கேம்ப்னு நடக்கும். லான்ச்சில் தான் யார் யார் ஆர்டிசிக்கு செலக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதே தெரியும். ஒரு கடைசி இதில் கூட ஒரு

0: 1% நீங்க இல்லாம இருக்க போக வாய்ப்பு இருக்குது. நம்ம எதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ஆர்டிசிக்கு ட்ரெயின்ல ஏறுற வரைக்கும் நம்ம இருக்கோமா இல்லையாங்கிறதே தெரியாத மாதிரிதான் இருக்கும். ஒரு சஸ்பென்ஷன்லயே போற மாதிரி இருக்கும். ஐஜிசி வர செலக்ட் ஆயாச்சு. அப்ப ட்ரைனிங் 1 ட்ரைனிங் 2 இந்த ஒவ்வொரு கேம்புமே எதுவுமே ஈஸியா எந்த விஷயமும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுவுமே நமக்கு பிடிச்சி பண்ணா மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியாது. இப்போ இந்த கேம்ப்லாம் நடக்கும்போது காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். 4 மணிக்கு நமக்கு எக்ஸசைஸ் ரன்னிங் அந்த மாதிரி ஃபுல்லா வார்ம் அப் இருக்கும். 8 மணி வரை அது இருக்கும். முடிச்ச உடனே திரும்ப சாப்பிட்டுட்டு திரும்ப அடுத்து வரணும். வந்த உடனே அடுத்த பிராக்டிஸ் நடக்கும். ஒவ்வொரு கல்ச்சுரல்ஸ் தனியா, அப்புறம் பிஎம் ராலி தனியா, ராஜ்பத் தனியா, அந்த ஒவ்வொரு இதாக பிரிச்சு நடத்துவாங்க. அது முடிய திரும்ப மதியம் வருவோம். வந்த உடனே மதியம் 3 மணி வெயில் எல்லாம் இருக்கும். 3 மணிக்கு வந்து கரெக்டாக 1 ஹவர் பிரேக். திரும்ப 4 o'clock பரேடு, அப்புறம் திரும்ப நைட்டு 7 o'clock 8 o'clock எப்படினாலும் டைம் ஆகலாம். இந்த ட்ரைனிங்ல கத்துக்கிட்டது என்னன்னா, இது சாதாரண ஒரு 6 மந்த்ஸ் கேம்ப், அப்புறம் ஒரு மாரடிஸ் போவோம் வருவோம் அவ்வளோதான். இதே இது ஒரு ஆர்மியில இருக்கிறவங்க அவங்களுடைய சர்வீஸ் பீரியட் ஃபுல்லாக இதுதான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியுமோ தவிர யாராலையும் பிடிக்காம அந்த இடத்துல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ உள்ள பிள்ளைங்க நிறைய பேருக்கு பேட்ரியாட்டிசம், நம்ம இந்த இவ்வளோ சுதந்திரமா இருக்கோம் அப்படின்னா இதுக்காக நம்ம எவ்வளோ பேர் பின்னாடி கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேருடைய வாழ்க்கை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த என்சிசி மூலியமா நிறைய கத்துக்கிட்டது என்னன்னா, நிறைய சாக்ரிஃபைஸ், டிசிப்ளின். இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறேன், டான்ஸ் அகாடமி நடத்துகிறேன், அப்புறம் ஒர்க் பண்ணுறேன், இப்போ எல்லாம் தீமையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த என்சிசியில் நிறைய டிசிப்ளின் கற்றுருக்கேன். பங்க்சுவாலிட்டி, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பங்க்சுவாலிட்டியாக இருக்கணுங்கிறது தெரியும். நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், அது போக பொறுமை, நம்மளை எவ்வளோதான் ஒருத்தர் ஏசுகிறாங்க அப்படின்னா அதை பொறுமையாக நம்ம இடத்துல நின்று கேட்குறோம், அதுக்கு தக்கன எதிர்த்து திரும்ப பதில் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துல பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக நம்ம சொன்னாங்க, இதில் நம்ம என்னெல்லாம் திருத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுமை எனக்கு கொண்டு வந்திருக்கு.
1: ரொம்ப விளக்கமாக வந்து சொன்னீங்க. இப்போது இந்த என்சிசியிலே வந்து நீங்கள் நிறைய ஊர்களுக்கு வந்து அந்த முகாம்களுக்கு போயிருப்பீங்க. அதுக்கு சிகரம் போல அமைஞ்சது வந்து இப்போ நீங்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டதாக வந்து சொல்லியிருக்கீங்க. அந்த பிரதமர் அந்த ரேலி இல்லைங்களா, அந்த என்சிசி ரேலியில் பங்கு எடுத்துக்கிட்டா தான் சொன்னீங்க. அது எந்த ஆண்டு நீங்கள் வந்து டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டீங்க, அதன் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
0: 2022 செலக்ட் ஆகி போனோம் சார். இங்கேருந்து அந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் கொரோனாவுடைய செகண்ட் வேவ் இருந்த பீரியட்.
1: அப்போ
0: ஃபர்ஸ்ட் நாங்கள் போன உடனே ஒரு 10 டேஸ் குவாரண்டைன் பீரியட் மாதிரி இருக்கும். குவாரண்டைன் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க. 10 டேஸ் குவாரண்டைன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். இது ப்ராக்டிஸ் போக அங்கே உள்ள நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும். நம்மளுடைய பேரக்ஸ் வந்துட்டு எப்படி கிளீனாக வச்சிருக்கோம், பேரக்ங்கிறது ஹாஸ்டல், நம்மளுடைய ஹாஸ்டல் எவ்வளோ கிளீனாக வச்சிருக்கோம் அதுக்கு தனி காம்படிஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் அவங்கவுங்க இதில் எவ்வளோ வருவாங்க. நம்ம தமிழ்நாடு இந்த மாதிரி கேரளா ரெப்ரசன்ட் பண்ணி, கர்நாடகா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வருவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஆரம்பித்தது வந்துட்டு தூத்துக்குடின்னு தனியாக போனது. அதுக்கப்புறம் மதுரைன்னு சேர்ந்தோம். மதுரையிலேருந்து அப்புறம் இன்டர் குரூப்பாக எல்லாருமே சேர்ந்தோம். அப்புறம் தமிழ்நாடாக மொத்தமாக ஒன்று போலாம் வந்தோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து அப்புறம் போனப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து கடைசியில் எல்லாருமே ஒரே மனுஷங்கிற ஒரு இதில் தான் ஒரு ஃபீல் வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அங்கே இந்த மாதிரி காம்படிஷன்ஸு பரேடுன்னு போகிறப்போ இதோட முடிஞ்சிட்டுன்னு நாங்கள் நினைக்கல. இதுக்கப்புறம் அங்கே போய் நமக்கு என்ன இருக்கும், செலெக்ஷன் இருக்கும். ஏன்னா டெல்லி வர போய் அங்கே செலக்ட் ஆகாமல் வர்றவங்களும் இருக்காங்க. டெல்லி வர போன பிறகு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் ராஜ்பத் போகலாம், பிஎம் ராலி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் பிரிப்பாங்க. நான் வந்து கல்ச்சுரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்ததுனால கல்ச்சுரல்ஸில் லீடாக இருந்தேன். அதனால் நம்ம வந்து ராஜ்பத்தில் வந்துட்டு போக முடியாது. ஏன்னா கல்ச்சுரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பிஎம் ராலி, இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அதில் லீடாக இருக்கும்போது அப்போ அங்கே கைட் பண்ணுறதுக்கு யாராவது வேணும். நம்ம கூட மாஸ்டர்ஸ் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க தான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கல்ச்சுரல்ஸ் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குங்கிறனால என்ன கல்ச்சுரல்ஸ் லீடாக போட்டிருந்தாங்க. அது போக பிஎம் ராலி கல்ச்சுரல்ஸ் காம்படிஷனும் ஒவ்வொரு ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணியும் கல்ச்சுரல்ஸ் போடுவாங்க. அதில் யாரெல்லாம் வின்னாராங்க அது பாயிண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்ஸ், பெஸ்ட் கேரட்ஸ் உண்டு அது ஒரு பாயிண்ட்ஸ், அப்புறம் ரூம்ஸ் நீட்னஸ் இதை வச்சு ஒரு பாயிண்ட்ஸ். ஒவ்வொரு காம்படிஷன் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு டைரக்டரேட் தமிழ்நாடு கண்டிஜென்ட், கேரளா கண்டிஜென்ட் அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். கடைசியில் பிஎம் ராலி நடப்பாங்க. பிஎம் ராலிலையும் இதில் யார் நல்லா பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க ஒவ்வொரு கண்டிஜென்ட்டும். அந்த கண்டிஜென்ட்க்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கடைசியில் ஓவராலாக யார் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம ஆர்டிசி வந்துட்டு பரேடோட முடிகிறது கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: சரிங்கம்மா, இப்போ அந்த பிரதமர் பங்கேற்றது அந்த என்சிசி ரேலியில வந்து உங்களுக்கு

0: எப்படி இருந்தது அந்த அந்த ஒரு நாள்?
1: நம்ம என்ன அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் நம்ம 4 மந்த்ஸ் கஷ்டப்பட்டுருப்போம்.
0: சரி,
1: அப்போ நம்ம அந்த பரேட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் மொத்தம் 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். அப்போ அந்த 8 கிலோமீட்டர்ஸும் அந்த ரைஃபிளை வச்சுக்கிட்டு அவங்க போகணும் அப்படின்னா அதுக்கு தக்கன ஸ்டாமினா வேணும், அதுக்கு எனர்ஜி இருக்கணும். அப்போ அதுக்கே ஒரு 15 டேஸ் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் இருக்கும். அந்த 8 கிலோமீட்டர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பண்ணுறப்போ அந்த கஷ்டம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த அந்த ப்ரௌட் மொமெண்ட்டே நம்மளுடைய கஷ்டத்தை ஃபுல்லாக அந்த ஒரு இதில் போயிடும்.
0: அதாவது அதில் வந்து நீங்கள் அந்த பரேடில் நடந்து போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் இடதுபுறம் வலதுபுறம், அதுக்கப்புறமா வந்து இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சர் பெருமக்கள், மற்ற மாநில அமைச்சர் பெருமக்கள், அப்புறம் வெளிநாட்டு தூதர்கள் எல்லாமே இருப்பாங்க. அந்த சமயம் வந்து நீங்கள் வந்து நடந்து போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரிஞ்சதா? அந்த ஒரு பனியாக இருந்திருக்கலாம், சில சமயங்களில் வெயிலும் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். அந்த 2022 ஜனவரி 26ஆம் தேதி நீங்கள் அந்த கடமைப்பாதையில் நடந்து போகும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இப்போ அந்த பரேட் வந்துட்டு நமக்கு 4 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு நாங்கள் போய் அங்கே போய் எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப நமக்கு ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. அப்போ உள்ளே செக்கிங் நடக்கும். இப்போ 4 மணிக்கு நடக்கிற பரேடுக்கு 12 மணிக்கே நாங்கள் இங்கேருந்து போய் ஃபுல் செக்கிங் நடத்து, அப்புறம் உள்ளே போய் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். பரேட் நமக்கு எப்போ ஆரம்பிக்கணும்னு தெரியாது. அதுக்கு வரைக்குமே நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நமக்கு 8 கிலோமீட்டர்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே நமக்கு ஃபுல்லாக எல்லோரும் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. 12 மணிலேருந்து அந்த 4 மணி வரையுமே நமக்கு அந்த இருக்கிற அந்த ஸ்டாமினா வேணும். அதுக்கப்புறம் தான் அந்த பரேடே ஸ்டார்ட் பண்ணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம அந்த இந்த இதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லோரும் அந்த எல்லோரும் ஒரு ஜோஷ் ஆகிடுவாங்க. அந்த இது நம்ம பரேட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறப்போ நமக்கு ஒரு ஜோஷ் கிடச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எனர்ஜி வந்துடும். அது போக நம்ம அந்த கர்த்தவிய முன்னாடி ராஜ்பத்துன்னு சொல்லுவாங்க, இப்போ கர்த்தவிய பத்துன்னு சொல்கிறாங்க. அந்த பாதையில் நடக்கும்போது ஒரு நாட்டு பற்று, நாட்டு உணர்வு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர ஆரம்பிச்சு அந்த ஒரு இதுலேயே நம்ம அந்த பரேடை ஃபுல்லாக முடிச்சிருவோம்.
0: ஓகேம்மா, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது அந்த ஒரு சமயம் வந்து நமக்கு நம்ம அறியாமலேயே வந்து நம்ம உடலளவும் சரி மனதளவிலும் நம்ம வந்து சோர்வாக இருந்தாலும் இத்தனை பேர் முன்னாடி நம்ம வந்து நடந்து போகிறோம், நாட்டுக்காக வந்து நம்ம நடந்து போகிறோம் போது அந்த ஒரு உற்சாகம் வந்து நம்மளை அறியாமலேயே நம்மளை வந்து தொற்றிக்கொள்ளும். ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னீங்க. இப்போது நீங்கள் அந்த NCC ரேலி டெல்லியில் நீங்கள் அந்த பரேட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் பிரதமர் பங்கேற்ற NCC ரேலியில் பங்கேற்றிருக்கீங்களா, அந்த பிரதமரை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: பிஎம் ராலிங்கிறது நமக்கு RDC முடிஞ்சு 3வது நாள் போக பிஎம் ராலி நடக்கும்.
0: ஆமா, அது எங்கம்மா டெல்லியில நடக்கும்?
1: பிஎம் ராலிங்கிறது கரியப்பா பரேட் கிரவுண்டில் நடக்கும். அதுவும் பரேடு தான், ஆனால் ரைஃபிள் இருக்காது. நம்ம RDC பண்ணுறப்போ ரைஃபிளோட பரேட் பண்ணுவோம். இது ரைஃபிள் இல்லாமல் பரேட் நடக்கும். இதில் ஒவ்வொரு கண்டிஜென்ட் தனித்தனியாக தெரியும். தமிழ்நாடு கண்டிஜென்ட், கேரளா கண்டிஜென்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஜென்ட்டாக நடப்பாங்க. RDC நடக்கும்போது ஆல் ஓவர் இந்தியாவை நமக்கு ஒரு இது தோணும். இதை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு வின் பண்ணணும், நம்மளுடைய ஸ்டேட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி போறோம், அப்ப நம்ம நல்லா பண்ணணும்.
0: ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்றீங்க,
1: ஏன்னா இதுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுல நம்ம எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறோமோ இது நம்மளுடைய குரூப் பாயிண்டோட ஆட் ஆகும். அன்னைக்கு வந்துட்டு எந்த டீம் ஃபர்ஸ்ட் தேர்ட் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
2: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த்.
0: நீங்கள் வந்து இளங்கலை வந்து விவசாயத்துறையில் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா NCC கல்லூரியில் சேர்ந்து அதுலேயும் வந்து நீங்கள் நல்லா வந்து திறமையோடு வந்து பல முகாம்களுக்கும் சென்றிருக்கீங்க. தலைநகர் டெல்லி வரைக்கும், பிரதமர் முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய திறனை வந்து வெளிக்காட்டியிருக்கீங்க. அதே போல் இப்போ வந்து நீங்கள் ஒரு நடன பள்ளி வந்து நடத்துறதா சொல்கிறீங்க, ஒரு டான்ஸ் அகாடமி நடத்துறதா சொல்கிறீங்க. இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்தது? அதாவது பல்துறை வல்லுநராக இருக்கீங்க, இந்த டான்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் அகாடமி வந்து பற்றி சொல்லுங்கள். எந்த ஆண்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அதில் வந்து ஆர்வம் எப்படி வந்தது? உங்களுக்கு NCC இருந்திருக்கீங்க, இப்போ அதுலேருந்து திடீர்னு டான்ஸ்க்கு வந்ததா, இல்லை நீங்கள் அதோட கிராஜுவலாக அதையும் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா, சொல்லுங்களேன்.
1: நான் பரதநாட்டியம் படிக்க ஆரம்பித்தது வந்துட்டு எல்கேஜி படிக்கும்போது ஆரம்பிச்சது. வீட்டில் வந்துட்டு சிலர் ஒரு டான்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேர்த்து விட்டது. அதுக்கப்புறம் எனக்கு டான்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சின்ன இதாக ஸ்டெப் போட்டால் கூட கை தட்டுறது, அது நம்மளை ஒருத்தங்க என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படிங்கிறப்போ நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சுட்டு.
0: கண்டிப்பாக
1: அது நான் இந்தளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து பண்ணணுங்கிறது மனப்பக்குவத்தில் நான் பண்ணலை.
0: சரி,
1: ஒரு ஆர்வத்தில் நம்ம சரி நல்லா இருக்கே இது ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் நான் ஒவ்வொரு குரு கிட்ட படிக்க ஆரம்பித்தேன். ஒரு இது வரைக்கும் நான் ஒரு 4 குரு கிட்ட படிச்சிருக்கேன்.
0: பேர் சொல்கிறீங்களா?

0: ஃபஸ்ட்டு வந்துட்டு சிவகுமாருங்கிற சார்ட்டை படித்தேன். அது ஒரு 5 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு மேம்கிட்ட படித்தேன். ஃபுல் பேஸ்மெண்ட்மே ஜெயஸ்ரீ மேம் தான். அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷனே வர ஆரம்பிச்சது. ஏன்னா அது வரைக்குமே நான் பரதநாட்டியத்தை ஒரு சின்ன ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அதில் எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் நிறைய இது இருக்குது, விஷயங்கள் இருக்குது, நமக்கு மென்டல் பீஸை கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அதோடைய முக்கியத்துவமே தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் ஜெயஸ்ரீ மேம்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ரவிராஜ்னு ஒரு சார்ட்டை படித்தேன். ரவிராஜ் சார்ட்டை தான் என்னுடைய அரங்கேற்றம் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கேருந்து நாங்கள் திருவாரூர் பந்தனி நல்லூர் அப்படிங்கிற வெளியில் உள்ள பெரிய பெரிய கோயிலெலாம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தோம். ரவிராஜ் சார்ட்ட படிக்கிறப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் நான் ஸ்கூல் டேஸ் படிக்கிற வரைக்குமே அந்த பரதநாட்டியத்துடைய வரலாறை வந்துட்டு அவ்வளோவா நான் தெரிஞ்சுக்கல. பரதநாட்டியம் படிக்கிறோம், அதில் உள்ள அடவு ஸ்டெப்ஸ் டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி தான் போயிருக்கோமே தவிர அதோட வரலாறு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. என்னைக்கு நான் டான்ஸில் ஒரு டிகிரி போட்டேன், டிகிரி போட்டு அதில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிறைய இதை படிக்கும்போது இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சது. நான் படிச்சுக்கிட்ட குரு ரவிராஜுங்கிறவர் நம்மளுடைய பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச ஒரு தஞ்சை நால்வர்கள்னு ஒரு வரலாறு உண்டு. அவங்களுடைய வழியில் வர்ற கிட்டப்பா பிள்ளைங்கிறவர்கிட்ட தான் என்னுடைய குரு திரு ரவிராஜ் அவங்கிறவங்க படிச்சிருந்தாங்க. அப்போ நான் படித்த ஒரு குருவோடைய இதுவே அந்த அளவுக்கு நான் புரிஞ்சிக்காமல் நான் படிச்சிருக்கேன்ங்கிற ஒரு இது சின்ன ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதில் உள்ளது ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டேன். இப்போ இதில் இவ்வளோ இருக்குது. அது போக நான் ஒரு பரதநாட்டியம் நான் தெரிஞ்சுக்க போது என்னுடைய மென்டல் ரிலாக்ஸ் பீஸ் எதுலையுமே கிடைக்காத ஒரு பீஸ் வந்துட்டு இதில் கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்போ எனக்கு கடவுள் வந்து நமக்கு இதில் ஏதோ ஒன்று வச்சிருக்காரு அப்படிங்கிறது அது படிக்கிறவரை தெரியல. அதை நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் இதை நான் படித்து முடிச்சிட்டேன் இதில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கலைங்கிறது ஒரு கடல் மாதிரி, அதை நமக்கு எவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டே இருக்கோமோ கடைசி வரைக்குமே கற்றுக்கிட்டே தான் இருப்போமோ தவிர இதில் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படின்ட்டு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். இன்னும் நான் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். இது வந்துட்டு எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, இதை தெரிஞ்சுக்கணும், ஆர்வப்படுற பிள்ளைங்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். 3 பேர் வச்சு எடுக்க ஆரம்பிச்ச கிளாஸ் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 50 பேர் வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு இது இருந்திருக்கு. இது ஃபினான்ஷியலாகவும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எனக்கு தந்திருக்கிறதுனால சரி இதை அப்படியே எடுத்து ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணி கொண்டு வருவோம், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துவோம், இதோட முக்கியத்துவம் நான் வந்துட்டு கோரம்பலம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே ஃபஸ்ட் நான் எடுக்க ஆரம்பிக்கும் போது பரதநாட்டியத்தை வந்துட்டு இதுக்கெலாம் ஃபீஸ் கொடுத்து இது படிக்கணுமா அப்படின்னு நினச்சாங்க. எந்த ஒரு இதையுமே ஃபீஸ் கொடுத்து படிக்கலன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அது போக அது வந்துட்டு அதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்கும்போது பிள்ளைங்க வருவாங்க போவாங்க, அவங்க நினச்ச நேரம் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு ஃபீஸ் கொடுத்து படிக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியுங்கிறப்போ ஃபீஸ் போட ஆரம்பித்தேன். அப்போ அந்த ஃபீஸ் போட ஆரம்பித்து பிள்ளைங்க வரும்போது சரி நம்ம ஃபீஸ் கட்டுறோமே அப்படின்ட்டு வர ஆரம்பித்த பிள்ளைங்க கடைசியில் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒவ்வொரு கோயிலையும் பண்ணும்போது அதோடைய பக்தி அந்த ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஆன்மீகத்தில் இல்லாத பிள்ளைங்க ஆன்மீகத்தில் வர ஆரம்பித்தாங்க. கடவுளுங்கிறவர் சமத்துவம், எல்லாருக்கும் பொதுதான் கடவுள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இதுலேயும் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டது தான்.
1: இப்போது அந்த மாணவர்கள் வந்து எந்த வயதில் வந்து நடனம் கற்றுக்க ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதாவது அந்த அடவுலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த கை கால்கள் அந்த முத்திரை காமிக்கிறது அதெல்லாம் வந்து எந்த வயதில் இருந்து ஆரம்பித்தா அவங்க வந்து ஒரு அரங்கேற்றம் அப்போ வந்து நல்லபடியாக வந்து அந்த நடனத்தை வந்து கற்றுத்தி ஏற முடியும், அதை பற்றி சொல்லுங்கம்மா.
0: பிள்ளைங்க வந்துட்டு பொதுவாக புரிஞ்சிக்கிற தன்மை வேணும். எல்கேஜிலேருந்து பண்ணுற பிள்ளைங்களும் இருக்காங்க. சில பேர்
1: எல்கேஜின்னா ஒரு 3-4 வயதில் இருந்தே
0: இருக்காங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத டக்குன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரப்போ கொஞ்சம் தட்டடவு அடவு இந்த மாதிரி போகிறப்போ அவங்களுக்கு லெக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், ஸ்டாமினா வர ஆரம்பிக்கும். என்னை பொறுத்தவரை ஒரு யூகேஜியிலேருந்து ஒரு எலிஜிபிள் சொல்லலாம். இப்போ எல்கேஜியில் பண்ணுற பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து. பிள்ளைங்க ஆர்வமாக இருந்துச்சுன்னா எந்த வயசுலையும் சேர்த்துக்கலாம், அது தப்பு இல்லை. அது போக எது வரைக்கும் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு லிமிட்டே கிடையாது. கலையோட ஆர்வம் வயசானவங்க இதுலேயும் இருக்குது. சில பேர் வீட்டில் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு இது படிக்கணுமா அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணலாம், அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கலாம், அதனால் அவங்க நம்ம கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் வர்றவங்களும் இருக்காங்க. அடல்ட் பேட்சும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவங்களுடைய கனவை சின்ன வயசுல நிறைவேற்ற முடியாதவங்கலாம் இப்ப நான் பண்றேன்ட்டு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் காம்படிஷன்ல போய் வின் பண்றவங்களும் இருக்காங்க.
1: ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு தகவல் வந்து தந்திருக்கீங்கம்மா. இப்போ எத்தனை ஆண்டு காலம் வந்து நம்ம வந்து பரதம் கத்துக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கலை வந்து ஒரு கடல் மாதிரியானது, இதை நம்ம படிச்சு முடிச்சிட்டோங்கிறதே கிடையாது, கத்துக்கிட்டே தான் இருக்கணும். இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு புக்ஸ் படிக்கும் போது இதுல இன்னும் இவ்வளவு இருக்குது, இன்னும் இதுல இது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு டீச்சருமே இதை வந்துட்டு கத்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர கத்து முடிச்சிருக்க மாட்டாங்க.

0: அரங்கேற்றம்ங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 8 வருஷமாச்சும் அந்த பிள்ளைங்களுக்கு வேணும். அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு நிறைய உருப்படி உண்டு. அந்த உருப்படிக்கான அர்த்தங்கள், இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற புரிதல் வேணும் அவங்களுக்கு. புரிதலோட அந்த தாளத்தோட சேர்த்து ஆடுறதுக்கான அந்த பக்குவம் வர்றதுக்கு ஒரு 8 வருஷம் அவங்களுக்கு வேணும்.
1: உங்கள் அந்த நடன பள்ளியிலேருந்து மாணவர்களை வந்து வேறு ஏதாவது ஊர்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இப்போ பிள்ளைங்க வந்துட்டு கற்றுக்கிறதோட அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க நிறைய ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகும். அது போக அந்த எதுக்காக நம்ம படித்தோங்கிறத அந்த இடத்துல தான் நம்ம நிரூபிக்க முடியும். எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு நிறைய கோயிலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 30 ப்ரோக்ராம் கிட்டே போயிருக்காங்க. சிவன் கோயில், அப்புறம் பெருமாள் கோயில், தூத்துக்குடி பொறுத்தவரை மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் போயிருக்கும். அது போக இப்போ ரீசெண்டாக மாசி திருவிழா திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒன்று ஒன்றா ப்ரோக்ராம் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தானே நான் ஆரம்பிச்சிருக்கேங்கிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் மாவட்டத்துலேயும் காம்படிஷன் இருக்கும். புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கிற மற்றவங்களுடைய ஆர்வமும் இருக்கும். நாங்கள் பண்ணும்போது இப்போ தானே வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட ஒரு கடின உழைப்பு உண்டு. எத்தனை மணிக்கு ப்ராக்டிஸ், ஒரு 6:30 நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டா கூட வருவாங்க. ப்ரோக்ராம் போகிறதுங்கிறது சும்மா கிடையாது, அதுக்கான பின்னாடி பல உழைப்பு இருக்குது. அவங்களுடைய ப்ராக்டிஸ், ஏன்னா ஸ்கூல் ஸ்டடீஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், அதையும் அவங்களால் பேலன்ஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் பண்ணிட்டு இத்தனை மணிக்கு ப்ராக்டிஸ் அப்படின்னா எல்லாரும் அதே டைமில் வந்து நிற்கணும். அதுக்கு அவங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம்ங்கிறது போக முடியும். அது போக பிள்ளைங்க வந்துட்டு ரீசெண்டாக மாவட்ட அளவில் below 10 வந்துட்டு 1st prize, 2nd prize எங்கள் டான்ஸ் அகாடமி தான். அது போக above 10 2nd and 3rd prize இந்த 4 prizeமே எங்கள் பரதநாட்டியத்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க.
1: ஓகேம்மா, இப்போது நான் நிறைய இடங்களில் வந்து அந்த பதாகைகள்லாம் வந்து பார்க்குறேன், சலங்கை பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அந்த சலங்கை பூஜைன்னா என்னம்மா?
0: சலங்கை பூஜைங்கிறது ஒரு பிள்ளைங்க வந்துட்டு அவங்களுடைய டான்ஸ் ஜேர்னியில் முத எப்போ சலங்கை கட்டுறாங்கிறது தான் சலங்கை பூஜை. சலங்கை பூஜை வந்துட்டு கிராண்டாக வைக்கிறதும் இருக்குது, சிம்பிளாக வச்சு பண்ணுறதும் இருக்குது. அதோடய விஷயம் என்னென்னா சலங்கை முத கட்டுறாங்க, அவ்வளோதான் அதோடைய விஷயம். அதை வந்துட்டு நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காகவும் சில பேர் கொஞ்சம் கிராண்டாக வைக்கிறதும் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா சலங்கை பூஜை சிம்பிளாக வச்சுட்டு அரங்கேற்றம்னு ஒன்று உண்டு. அது ஒரு பிள்ளைங்க ஒரு 8-10 வருடம் காலத்துக்கு அப்புறம் பண்ணுறது. அந்த இதை நான் மேக்ஸிமம் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா சலங்கை பூஜையும் அவங்க கிராண்டாக வச்சு அரங்கேற்றம் கிராண்டாக வைக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அது பெரிய ஒரு பாரமாக இருக்கக்கூடாது, இது ஒரு பிஸ்னஸாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம வந்துட்டு நிறைய கோயிலில் ஒரு அர்ப்பணிப்பு பயணமாக பண்ணுறது வந்துட்டு நல்ல விஷயம் அப்படின்ட்டு எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: இப்போ சிதம்பரத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த நாட்டியாஞ்சலின்றது அது உலக புகழ் பெற்றது. இப்போ அங்கே சிதம்பரத்தில் நடக்கிற நாட்டியாஞ்சலி அது மாதிரி நிகழ்வில் வந்து உங்களுக்கு உங்கள் மாணவர்களை பங்கேற்க வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குங்களா?
0: கண்டிப்பாக சார், பரதநாட்டியம்னாலே சிதம்பரம் அப்படின்னா அப்போது எல்லாருடைய ஆசிரியருக்கும் கண்டிப்பாக சிதம்பரத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அரங்கேற்றணும் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா பரதநாட்டிய கலைங்கிறது நமக்குரியது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. இப்போது அதை வந்துட்டு கேரளாவில் உள்ளவங்கலாம் மக்கள் ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க உள்ளவங்க சிதம்பரத்தில் வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிதம்பரம்ங்கிற பிளேஸ் வந்துட்டு லண்டன்லேருந்து அதர் நாட்டில் உள்ளவங்களாம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேமஸான இடமா ஆயிட்டு.
1: அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்துலேயும் வந்து இந்த பொங்கல் சமயத்தில் வந்து இந்த நாட்டிய விழா அதுவும் வந்து உலக புகழ் பெற்றது. பல்வேறு நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து மாமல்லபுரம் வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாமல்லபுரம் நாட்டிய விழாவுக்கும் நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம்.
0: கண்டிப்பாக சார்.
1: இதுவரை வந்து நீங்கள் அந்த விவசாய கல்லூரியில் படித்தது, NCCயில் பங்கெடுத்துக்கிட்டது, அதுக்கப்புறம் நடன பள்ளி வச்சு நடத்திட்டு வர்றது, இவ்வளவு வந்து அதாவது ஒவ்வொன்றும் வெவ்வேறு துறையில் இருக்கீங்க, எல்லா துறையிலையும் வந்து நீங்கள் வந்து ஜொலிச்சிட்டு வரீங்க. இதற்கெல்லாம் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து எவ்வளவு வந்து உங்களுக்கு துணை நின்னாங்க?
0: எங்கள் வீட்டில் நான், அம்மா, அப்பா, தம்பி இருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணணும், மென்டலாகவும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: நான் அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு 7 லட்சம் ஆச்சு. இப்போ இதே வேறு பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதை யோசிச்சிருப்பாங்க, இந்த 7 லட்சத்துக்கு நான் எவ்வளோ நகை சேர்த்துருப்பேன் அப்படின்ட்டு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு அவ்வளோ தூரம் செலவழிச்சிருக்காங்க, இவ்வளோ கிளாஸஸ் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அதே படிக்கிற கிளாஸஸ்க்கு அந்தளவுக்கு ஃபீஸ் வாங்க மாட்டேன், ஏன்னா நாங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு தெரியும் ஒவ்வொரு இதுக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நமக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டாகவும் இருக்கணும் அந்த துறை. அது போக மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்கு அது ஒரு பேர்டனாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அது இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சப்ஜெக்ட் டியூஷன் எடுக்கிறோம், ஹிந்தி, டான்ஸு, அப்புறம் ஆஃபீஸு. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி எங்கள் அம்மா வெளியில் தெரியாத ஒரு சப்போர்ட் அப்படின்னா அம்மா. ஏன்னா நான் போனோம் அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எனக்கு போகிறதுக்கு சாப்பாடு முதக்கொண்டும் எனக்கு எடுத்து கையில் கொடுக்குற ஸ்கூல் பிள்ளை மாதிரி தான் எனக்கு கவனிச்சுப்பாங்க. ஏன்னா மற்றபடி இதுக்கெலாம் ஓடுறதுக்கு நம்ம ஓடுறோம் அப்படின்னா இப்போ நானே சமைச்சு நானே எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்டிப்பாக வேலை பார்க்க முடியாது. அப்படின்னா எனக்கு போகிறதுக்கு கையில் ஸ்கூல் பிள்ளைக்கு லஞ்ச் பேக் கொடுத்து டாட்டா பாய்

காமிக்கிற வரைக்கும் அம்மா இருந்து என்னை அனுப்பிச்சு வைப்பாங்க. அது போக நான் வரும்போது டியூஷனுக்கு நான் கரெக்டாக உட்காடுறேன் அப்படின்னா அதுக்கு தக்கன எனக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்குறது சாப்பிட ஏதாவது பண்ணு, ஏன்னா நமக்கு ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹெல்த்துக்கு எல்லா சப்போர்ட்டும். அது போக டியூஷன் எடுக்கிறோம், டியூஷனுக்கு நான் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கேர் பண்ணுறது அம்மா, அம்மாவும் டியூஷனில் ரன் பண்ணுறாங்க. அது போக நான், அது போக எனக்கு கூட ஒரு கொஞ்சம் ரெண்டு பேர் ஆட்கள் போட்டு அப்படி தான் நாங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தனியாக இருந்து கல்வி கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும், ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கணும். காசுக்காக ஆசைப்பட்டு ஒரு 50 பேரே நானே வச்சு சமாளிச்சிருவேன் அப்படிங்கிறது அது ஒரு பேராசை, அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு அந்த வருமானம் வந்துட்டு நமக்கு போதுமானாலும் வந்தாலும் மற்றவங்களுக்கும் அது ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு கைத்தொழிலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் ஒரு ரெண்டு பிள்ளைங்களை உள்ள வச்சு அவங்களையும் வச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு கரியருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லேயும் இருக்குது அரசு இசைப்பள்ளி அப்படின்னு இருக்குது, அந்த வாய்ப்பை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோடய குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் தான். 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அங்கே அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா ஸ்ட்ரைஃபன் மாதிரி இருக்குது. அது போக பிள்ளைங்களுக்கு சைக்கிள், 10th மாதிரி தான் அந்த அரசு இசைப்பள்ளி. 10th நம்ம ஸ்கூலில் எழுதுறத இங்கே டான்ஸோ தேவாரமோ இல்லை வயலின் இந்த மாதிரி எந்த

0: அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்லையும் இருக்குது அரசு இசைப்பள்ளி அப்படின்னு இருக்குது, அந்த வாய்ப்பை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட குவாலிஃபிகேஷன் 8th ஸ்டாண்டர்ட் தான். 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அங்கே அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா ஸ்ட்ரைஃபன் மாதிரி இருக்குது. அது போக பிள்ளைங்களுக்கு சைக்கிள், 10th மாதிரி தான் அந்த அரசு இசைப்பள்ளி. 10th நம்ம ஸ்கூலில் எழுதுறத இங்கே டான்ஸோ தேவாரமோ இல்லை வயலின் இந்த மாதிரி எந்த துறையை எடுத்தா வந்து எடுத்துப்பாங்க, எடுத்து அதில் ஃபுல்லாக படிப்பாங்க. இந்த அரசு இசைப்பள்ளி பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இவரை ஃப்ரீயாகவும் ஒரு கலையை படிக்கலாம் அப்படின்ட்டு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. மாதம் 1000 ரூபா, அது போக ஹாஸ்டல், ஃப்ரீ ஹாஸ்டல், ஃப்ரீ ஃபுட்டு, இந்த மாதிரியான அலவன்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஆனா அந்த அதை பத்தின விவரங்கள் வந்துட்டு வெளியே தெரிய மாட்டேங்குது மக்கள். அதுக்கான நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாஃப்ஸ் போட்டிருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க.
1: எங்கள் அரங்கத்திற்கு வந்து நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் அருமையாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க. வாழ்வில் நீங்கள் மென்மேலும் உயர ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி சார்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை இன்றைய பெண்களும் பன்முகத் திறமைகளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஸ்வேதா தர்ஷினி அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன் அவர்கள். தொடர்வது ஒரு திரை இசைப்பாடல்.

0: நீங்கள் இதுவரை கேட்டது என் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பிவி சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 10வது இந்திய கைபேசி மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், தொலைத்தொடர்பு மின்னணுவியல் பிரிவுகளில் பரிணாமத்தை இந்த மாநாடு பிரதிபலிப்பதாக எடுத்துரைத்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5G அலைக்கற்றை சேவை சென்றடைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், 5G கட்டமைப்பின் கீழ் 550,000 அதிகமான நிலையங்கள் செயல்படுவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, நாட்டில் தற்போது 55 கோடி மக்கள் 5G தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக கூறினார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விமானப்படையின் அளப்பரிய சேவையை பாராட்டியுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டை பாதுகாப்பதில் இப்படை வீரர்களின் துணிச்சல், தொழில் நேர்த்தி, ஒழுங்குமுறை, தயார் நிலையை எடுத்துரைத்தார். இந்திய விமானப்படையின் வீர தீரத்தை பறைசாற்றும் காணொலி பதிவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், நவீன தொழில்நுட்பங்கள் தரவுகளுடன் அச்சுறுத்தல்களை இந்திய விமானப்படை இலகுவாக எதிர்கொள்வதாக பாராட்டினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் விமானப்படை வீரர்களின் வீரத்திற்கு சான்றாக திகழ்கிறது என்று பாராட்டிய பிரதமர், அவர்களது தன்னிகரற்ற துணிச்சல், அர்ப்பணிப்பு, செயல்திறனுக்கு நாடு தலைவணங்குவதாக கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நெருக்கடி நிறைந்த சவால்களின் மத்தியிலும் தங்களது திறன்களை வானில் சாகசங்களுடன் விமானப்படை வீரர்கள் வெளிப்படுத்துவதாக போற்றியுள்ளார். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. சரக்கு சேவை தொடர்பான குறைகளை களைவதற்கான கொள்கை

0: சீர்திருத்தங்கள், வரி சுமையை குறைப்பது உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. சரக்கு சேவை வரியின் அடுத்த கட்ட நடைமுறைகளுக்கான 5 அம்ச சீர்திருத்தங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதன்படி நிர்வாக சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம் பதிவு முறைகள், உள்ளீட்டு வரி வரவு மற்றும் நிதி திரும்ப பெறுதல், குறைகளை களைவது, ஏற்றுமதி சேவை மற்றும் உலகளாவிய திறன் மையங்கள் போன்றவற்றை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இதில் ஆராயப்பட்டதாக தெரிகிறது. காலநிலை மாற்ற சவால்களின் பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் அவற்றை எதிர்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ஃபிஜியில் காலநிலை மாற்றம் தொடர்பான கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகளாவிய வெப்பமயத்தை குறைக்கும் வகையில் ஒருங்கிணைந்த விரிவான அணுகுமுறையின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழக வீர வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்குகிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் வென்ற தமிழக வீரர்களும் இந்நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்படுகின்றனர்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவும் பிரான்சும் கூட்டாக இணைந்து 2015 ஆண்டு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் பாரிஸில் அறிமுகம் செய்தன. எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு சூரிய சக்தியை பயன்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு இது வகை செய்கிறது. சூரிய சக்தி மூலம் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. தற்போது 129 உறுப்பு நாடுகளுடன் சூரிய சக்தி திறனில் சர்வதேச தளமாக இந்த கூட்டமைப்பு உருவெடுத்துள்ளது. பாரிஸ் பருவநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, குறைந்த செலவில் சூரிய சக்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, ஒழுங்குமுறை நடவடிக்கைகள், கட்டமைப்பு வளர்ச்சி, முதலீடுகளை ஈர்க்கும் புதிய நிதியம் போன்றவற்றிற்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு தனி கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டார். எதிர்காலத்திற்கான நிலையான எரிசக்தி பாதை முன்னெடுப்புடன் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைத்து எரிசக்தி பாதுகாப்பை சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு உறுதி செய்து வருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வேட்பாளர்கள் அல்லது பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட மத்திய பார்வையாளர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் காப்பறை திறக்கப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தாராபுரம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் 3 பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக எமது திருப்பூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. திருப்பூர் மாவட்ட எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேசைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளன. 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்ட்ராங் ரூம், வாக்கு எண்ணிக்கை மையம் மற்றும் கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் மொத்தம் 64 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: மதுராந்தகம் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான செங்கல்பட்டு ஆத்தூர் ஒருங்கிணைந்த சமூக மேம்பாட்டிற்கான பயிற்சி மையத்தில் 54 கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விரும்பும் முதன்முறை வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கான சிறப்பு ஊக்கத்தொகைக்கு 603.34 கோடி ரூபாய் வழங்கி அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடி பண பரிவர்த்தனை மூலம் வரும் தீபாவளி பண்டிகை முதல் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். கரும்பு டன் 1க்கு 4000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை உறுதி செய்யப்பட்டுள்ளதன் மூலம் 90,000 கரும்பு விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாட்டில் டெங்கு ஒழிப்பு பணிகளில் நகராட்சி மாநகராட்சி அலுவலர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை வடபழனியில் காய்ச்சல் பரிசோதனை முகாமை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெருநிறுவனங்கள், வீடு கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதிகளில் மழைநீர் தேங்குவது கண்டறியப்பட்டால் முதல் முறை 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தார். மாநிலத்தில் இந்த ஆண்டு இதுவரை 10 பேர் டெங்கு காய்ச்சலுக்கு பலியாகியுள்ளதாக கூறிய அவர், மாநிலம் முழுவதும் தினந்தோறும் 1000 காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறினார். பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று

0: காலை கோவாவில் காலமானார். அன்னாருக்கு வயது 75. தமிழில் காலா பொம்மலாட்டம் திரைப்படங்களில் நடித்துள்ள இவர் பத்மஸ்ரீ மற்றும் 3 தேசிய திரைப்பட விருதுகளை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பன்முக திறமையுடைய நானா பட்டேகர் ஹிந்தி மராத்தி திரையுலகில் சிறந்த பங்களிப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நானா பட்டேகரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை புனே அருகே டான்ஷேயில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக காஞ்சிபுரத்தில் இரு விரல்களால் காரை இழுத்துச் சென்று யோகா பயிற்சியாளர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். யோகா பயிற்சி புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் என்று எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: என் பேர் கனிஷ்கா. யூனிவர்சல் அகாடமி மற்றும் யூனிவர்சல் சன்மார்க்க சங்கத்திலிருந்து ஃபவுண்டராக இருக்கேன். கார் புல்லிங் எதுக்காகனா அவேர்னஸ் ஆஃப் த ட்ரக்ஸ், ட்ரக்ஸால எதுக்காக பாதிப்பு படுறோம்னு இருக்கு. ட்ரக்ஸால ஒருத்தர் மட்டும் பாதிக்கப்படுறதுல ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படுது. கார் புல்லிங்கால என்னன்னா நம்மளால ஸ்ட்ரென்த் கான்ஃபிடென்ட் உருவாக்கி கொடுக்குது. போதை பொருள்லேருந்து வெளியே வர்றதுக்கும் இந்த ஒரு கான்ஃபிடென்ட் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து வெளியே வரணும்னா சில யோகா மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாரும் இதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நாகை வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி அதிகரித்த நிலையிலும் விலை குறைவால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி கடினவயல் கொடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மாத காலமாக வெயில் தாக்கம் அதிகரித்திருந்ததால் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு சாலை உரங்களில் உப்பு குவியல்கள் சேமிக்கப்பட்டு தார்பாய் மற்றும் பனை உரைகள் கொண்டு பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. வியாபாரிகள் 1 கிலோ உப்பு 60 பைசாவிற்கு கேட்பதால் உற்பத்தியாளர்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படும் என்பதால் விற்காமல் வைத்துள்ளனர். பின் விலை குறைவாக விற்கப்படுவதால் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ள நவராத்திரி விழாவில் பன்னர் கால பாரம்பரிய முறைப்படி பங்கேற்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலிலிருந்து அம்மன் சிலை இன்று புறப்பாடு கண்டருளியது. தமிழகம் கேரளம் மாநில போலீசார் பாதுகாப்புடன் மேலத்தாளங்கள் முழங்க முத்துக்குடையுடன் ஊர்வலமாக இது கொண்டு செல்லப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி தேனி மாவட்டங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை இன்று பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, திருச்சி, காவிரி டெல்டா மாவட்டங்கள் உட்பட 22 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து, தன்வி சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்புத்துறை தற்சார்புடன் முன்னேற்ற பாதையில் செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களின் தன்னிகரற்ற துணிச்சலையும் செயல்திறனையும் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சரக்கு சேவை வரியின் 57வது குழு கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகளுக்கு 603 கோடியே 34 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான அரசாணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் பி வி சிந்துவும் தன்வி சர்மாவும் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 2:15:35. இந்த மதிய வேளையில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. மதுரத்தென்றலில் முதல் பாடலாக கேட்கலாம் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து.

இசைஜாலமாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பாடும் பறவைகள் திரைப்படுத்தும் இளையராஜா இசைகள் பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரலில் கேட்டமாக நேயர்களே.

இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குரலில் தென்றல் என்னை தொடர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இது மதுரத் தென்றல். நேரம் 2:36. எட்டத்துக்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத் தென்றல். அடுத்த பாடல் கேட்கலாம். ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் குரலில்.

ஆன்பாவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். இளையராஜா இசையில், மலேசியா வாசுதேவன் சித்ரா குரலில். இது மதுரத்தென்றல், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம், உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.

0: ராஜரிஷி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கிட்டோம். இளையராஜா இசையில், கே ஜே யேசுதாஸ் உமா ரமணன் குரலில் ஒலித்த இந்த பாடலுடன் இனிதை நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். பாடல்கள் அனைத்தும் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வைஷ்ணவி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452.
0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
4: டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தென்கடலோர தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கீழ்நீராறு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், கோத்தகிரி, பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நெய்வேலி, கொடைக்கானல், நீலகிரி மாவட்டம் ஆதார், குன்னூர், முத்துப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, கெத்தை, வர்லியாறு, குந்தாபாலம், திருவாலங்காடு, அரியலூர், மடம்பூண்டி, திண்டிவனம், அரியலூர் முகாம் பகுதி, முண்டியம்பாக்கம், குன்னூர், வல்லம், ராமநாதபுரம், வெள்ளிமலை, கிருஷ்ணாபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கீழ்கோத்தகிரி, அவலாஞ்சி, கேத்தி, மாஞ்சோலை, சாம்ராஜ், கொடைக்கானல், படகு குழாம், மணிமுத்தாறு, பாடாலூர், எமரால்டு, காயல்பட்டினம், வைப்பாறு, பெரம்பலூர், சோலையாறு, மூங்கில் துறைப்பட்டு, உதகமண்டலம், வத்திராயிருப்பு, ஊத்து, பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், கிண்ணக்கோரை, செட்டிக்குளம், அழகரை, தூத்துக்குடி ரயில் நிலையம், திருப்பாலப்பந்தல், விருதுநகர், சிவகரி, காக்காச்சி, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.5 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கரூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு குறைந்தள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், சேலம், திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. குறைந்தள வெப்பநிலை சில இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு கேரளத்தை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி தமிழ்நாட்டின் உட்பகுதியை ஒட்டி, தெற்கு கர்நாடகத்தின் உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும்

0: காரைக்காலிலும் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை கோயம்புத்தூர், திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 10ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. வட தமிழகத்தின் உட்பகுதிகளில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 நிமிடத்தில் மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். வைஷ்ணவி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாலை நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம் குரல் எண் 409.

கல்லாதவர்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களை காட்டிலும் கீழானவர்களாகவே கருதப்படுவர். குறள் எண் 409 அதிகாரம் கல்லாமை.

அல்லாதவர்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களை காட்டிலும் கீழானவர்களாகவே கருதப்படுவர். குறள் 409 அதிகாரம் கல்லாமை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

அஞ்சு மணி 30 நிமிஷம் ஆக போற இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோ. கேட்கலாம் மனதை வருடும் இசையாக மதுரை தென்றல். உங்களுக்காக சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்டு இருக்கு. இதோ முதல் பாடலாக கேட்கலாம். ஓகே கண்மணி படத்துல இருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபா பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபா இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல
0: வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்தி நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இனி நாம் தொடர்ந்து கேட்கலாம் நமது நிலையம் நள்ளிரவு வரை ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரங்களும் பற்றிய அறிவிப்பினை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மாலை 6 மணிக்கு 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் சாமி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல் திரைசை, 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல் திரைசை, 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் B.R. சிவக்குமார் சென்னை அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ. பாரி அவர்கள். அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல் திரைசை, 8:30 நலமாய் வாழ ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள், இதில் இறைப்பை மற்றும் குடல் நோய் சார்ந்த நோய்கள் பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ். யாசிக் இப்ராஹிம் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி. கீதா. 8:45 மதுரத்தென்றல் திரைசை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மீண்டும் மதுரத்தென்றல் திரைசையாக, 9:30 நாடக மலர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி, 10:00 நட்சத்திர கீதங்கள் இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நட்சத்திரம் நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரைப்பட பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்கலாம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது நிகழ்ச்சிகள் நிறைவடையும் நேரம். அதனைத் தொடர்ந்து மதுரை பண்பலை மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடங்கும். இதுவரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நள்ளிரவு 11:10 வரை வரவிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது ஒளிபரப்பாகும் நேரம் ஆகியவற்றை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொண்டோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

நிறமாலை 6:10. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்திய இலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி நாம் கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில 2003 ஹரியோட இயக்கத்தில் விக்ரம், த்ரிசா, விவேக் மற்றும் பலர் நடித்த திரைப்படம் சுவாமி திரைப்படத்திலிருந்து பாடல்களை இடைவிடாது கேட்டு ரசிக்கலாம். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் சாமி திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய முதலாவதான பாடல் நா. முத்துக்குமார் அவர்களோட வரிகளுக்கு பாலக்காடு ஸ்ரீராம் அவர்கள் பாடியது.

தொடர்ந்து ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் சாமி திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமார் மற்றும் மகதி திப்பு ஆகியோரோட குரல்களில் தொடர்ந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் நாம் முத்துக்குமாரோட கவிதை வரிகளுக்கு மகதி மற்றும் திப்பு பாடிய பாடல். அதற்கு முன்னதாக
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின்

பல நாள் ஆசை நினைவாச்சு, பெத்தவர் மனசு குளிர்ந்தாச்சு. புல்லட் வண்டி மேல ராக்கெட் வேகத்துல பந்தாவ சீர்கிட்டு போக போறேங்க.

தொடர்ந்து திரையிசையாக வளம் பெற காத்திருக்கிறது. மாலை 6:40 மதுரத்தன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். அதற்கு முன்னதாக மாலை 6:30 மணிக்கான மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். காத்திருங்கள் அஞ்சலுக்காக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள்.

0: சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கு ஏற்ற நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 கிகாவாட் எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 ஆண்டுக்குள் காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 கிகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித்துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 கிகாவாட் மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 கிகாவாட் மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாடு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா திகழ்கிறது. தற்போது 30 கிகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தியில் குஜராத் முதலிடத்தையும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதற்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP Nadda தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தில் காசநோய் தொடர்பான விழிப்புணர்வு கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்படுவதாக அம்மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்ம தருமபுரி மாவட்டத்துல 25 NCC மாணவர்களையும் 25 மைபாரத் வாலண்டியர்ஸ் வச்சு ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ண போறோம். அந்த சர்வேக்கான தொடக்க நாளாதான் இந்த டிபி முக்த் பாரத் அபியான் இன்று தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து நேஷனல் லெவல்ல தொடங்கி அப்புறம் ஸ்டேட் லெவல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 5 மாவட்டத்துல தருமபுரியும் ஒரு மாவட்டமா செலக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம NCC மாணவர்களும் NSS மாணவர்களும் மைபாரத் வாலண்டியர்ஸும் வீடு வீடா போய் ஒரு 20 கேள்விகள் கொண்ட ஒரு சர்வே எடுக்க போறாங்க. அந்த சர்வேல வந்து அவங்களுக்கு டிபினா என்ன, டிபி பத்தி விழிப்புணர்வு இருக்கா, வருங்காலத்துல டிபி குணமாகக்கூடிய ஒரு வியாதியா இருக்குமா, எப்படி டிபியை தடுக்க முடியும், அந்த மாதிரி பல பல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை வந்து மக்கள் கிட்ட சர்வே பண்ணி அந்த சர்வேக்கான முடிவு வந்து 1 மாதத்திற்கு அப்புறம் அவங்க வெளியிடுவாங்க. நம்மளோட முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா, டிபி இல்லாத தருமபுரி மாவட்டம், டிபி இல்லாத ஒரு தமிழகம், டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். 2030க்குள்ள நம்மளோட இந்த கனவு சாத்தியமாகுமா அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட முயற்சி. இந்த முயற்சி கட்டாயம் வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உழைக்கணும்னு நினைக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள்.

0: பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்னானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியில் இருந்து தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் தொழில்பேட்டையில் மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100,000+ மாணவர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கத்தில் அமைந்துள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். தென்காசி மாவட்டத்தில் தென்மண்டல அளவிலான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் 300+ மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. எரிசக்தி துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டு மற்றும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று சென்னையில் வழங்கினார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரை இசை கேட்கும் நேரமாக மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திற்காக ஹரிஸ் ராகவேந்திரா, ரேஸ்மி ஆகியோரோட குரல்களில் இதோ பாடல்.

மதுரதண்டல் நிகழ்ச்சியில் தொட்டி ஜெயா திரைப்படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ ஆகியோரோட குரல்களில் இதோ பாடல்.

மதுரதண்டல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திற்காக ஸ்வரலதாவோட தனி குரல்ல. மீண்டும் மதுரதண்டல் நிகழ்ச்சி இரவு 7 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம்.

தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் சேவை செய்திகள் கேட்கலாம். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பு காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவரின் மனைவி ஈஸ்வரி என்பவர் தன்னுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் 22 காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவரது வயது

17. அவரது அங்க அடையாளங்கள் இடது முழங்காலில் பழைய காயத்தழும்பு மற்றும் வலது கணுக்காலுக்கு கீழ் இருக்கும் பழைய காயத்தழும்பு. காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் மற்றும் தகவல்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், தாடிக்கொம்பு காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். செல்லிடப்பேசி எண்கள் 94981, 1558 மற்றும் ஓர் எண் 98948-17-12. சார்பு ஆய்வாளரை தொடர்பு கொள்ள தாடிக்கொம்பு காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு எண்கள் 79-91-7-38. மீண்டும் எண்கள் அறிவிக்கப்படுகின்றன: 98-94-8-17-12 மற்றும் ஓர் சார்பு ஆய்வாளர் எண் 79-91-7-38. இந்த தகவலை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காவல் ஆய்வாளர் தாடிக்கொம்பிலிருந்து தெரிவித்துள்ளார். அடுத்த சேவை செய்தியாக, மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரக்கூடிய 10ஆம் தேதி மதுரையில் உள்ள மதுரா கல்லூரியில் காலை 9 மணி முதல் 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தங்களது சுய விவரக்குறிப்பு, கல்விச் சான்றிதழ் நகல், ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கலந்து கொண்டு இந்த தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பில் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என, இது முற்றிலும் கட்டணமில்லாத சேவை என இந்த செய்தியை தெரிவிக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள். அதனை தொடர்ந்து இன்றொரு அடுத்ததாக வரக்கூடிய சேவை செய்தி: மதுரை கீழமாரட்டு செட்டிய தெரு ஸ்ரீ நவநீத கண்ணன் சன்னதியில் நடக்கக்கூடிய நவராத்திரி உற்சவம் பற்றியதுதான். வருகின்ற 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை தொடர்ந்து நவராத்திரி உற்சவத்திற்கான தயார் நிலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த 10 நாட்களுமே மாலை 6 மணி முதல் 9 மணி வரை விசேஷ அலங்காரங்கள் செய்து அம்பிகையின் அருள் பெற அழைக்கிறார்கள் நிர்வாகத்தினர். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:00 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அது தொடர்ந்து கேட்கலாம் திரைசை பாடல்களின் தொகுப்பாக மதுரை தென்றல். முதல் பாடலாக டிஷ்யூம் படத்திலிருந்து விஜய் ஆண்டனியோட இசையில ஏதோ பாடல் வந்துட்டே இருக்கு.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ஆர் சிவகுமார்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வலாஜாபாத் வட்டம் வையாவூர் ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள மதி வேளாண் செயலாக்க மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா திறந்து வைத்தார். 9வது தேசிய ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் சினேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக அவரது தலைமையில் ஊட்டச்சத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகளிர் சுயதுக்குழுக்கள் தயாரித்த பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்கள் இடம்பெற்றிருந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் அவற்றின் தயாரிப்பு முறைகள் குறித்து குழுவினரிடம் கேட்டறிந்தார். கீழ் இக்கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர். இது குறித்து அங்கன்வாடி பணியாளர் கூறுகையில்,
2: நாங்கள் வந்து அங்கன்வாடி ஊழியர், என் பேர் வந்து சி பாரதி, சதாவரம் காஞ்சிபுரம் ரூரல்ல ஒர்க் பண்றேன். ஊட்டச்சத்து மாத விழா கொண்டாடுறோம். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 30 நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து எல்லாருக்கும் வந்து ஊட்டச்சத்து கிடைக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறோம். இதுல வந்து கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 வரைக்கும் இருக்க எல்லா குழந்தைகளும் ஊட்டச்சத்தை வந்து பெறணுன்றதுக்காக இந்த கண்காட்சியை வந்து வச்சிருக்கோம். இது சிறுதானியங்கள் வந்து அதிக அளவுல வந்து யாரும் எடுத்துக்கிறது இல்லை. சிறுதானியங்கள்ல இருக்க சத்துக்களை வந்து எல்லாரும் பயன் அடையணுன்றதுக்காக இந்த கண்காட்சி வச்சிருக்கோம். கேழ்வரகு சாப்பிட்றதுனால வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமா கிடைக்குது. சாமையில வந்து அதிகமான வந்து இரும்பு சத்துக்கான கண்டென்ட் இருக்கிறதுனால அதை வந்து சிறுதானியங்களை வந்து அதிகமா எடுத்துக்க சொல்லியிருக்கோம். பச்சை காய்கறிகள், ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை காய்கறிகளை வந்து உணவுல சேர்த்துக்கணுன்றதுக்காக இந்த கண்காட்சியை வச்சிருக்கோம். அதே போல அங்கன்வாடி மையத்துல தினசரி உணவு குழந்தைங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வந்து தக்காளி சாதம் முட்டையும், அதே போல செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் பிளஸ்

0: பச்சை பயிறு, புதன்கிழமை காய்கறி புலாவ் முட்டை, வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் முட்டை, வெள்ளிக்கிழமை பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு, சனிக்கிழமை கீரை கலவை சாதம் இதை வந்து வழங்குறோம். அதே போல பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து சத்து மாவு தரோம். 6 மாதத்துலேருந்து 2 வயது வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு சத்து மாவு தரும். 2 வயதுக்கு அப்புறம் அங்கன்வாடி வர குழந்தைங்களுக்கு சத்து மாவு கொழுக்கட்டை 1 நாளைக்கு 50 கிராம்ன்ற விதத்தில் தரும்.
1: காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் இளநகர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் ₹45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையத்தினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநில வெளிநாடு வார்டு தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இந்த துணை சுகாதார நிலையம் இப்பகுதியில் உள்ள 3 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். இதனைத் தொடர்ந்து களியாமண்டி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் ₹1.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் விசூர் ஊராட்சியில் உள்ள பாரதியார் உண்டு உறைவிட சிறப்பு பயிற்சி பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து இளநகர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்தார். 180 விவசாயிகள் இதுவரையில் பதிவு செய்துள்ளனர் எனவும் சுமார் 15,000 மெட்ரிக் டன் அளவிற்கு கொள்முதல் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியம் தத்தனூர் ஊராட்சியில் கல்மெட்டு கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் சார்பில் ₹17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து குண்டத்தூர் ஊராட்சி ஒன்றியம் நடுவீரப்பட்டு ஊராட்சியில் தர்காஸ் பகுதியில் ₹41 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார மையத்தினை கல்வெட்டினை திறந்து வைத்து குத்துவிலை கேட்டினார். இந்த துணை சுகாதார நிலையத்தின் சுற்றியுள்ள 4 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைவார்கள். காஞ்சிபுரம் கீழம்பி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் கிராமங்களில் தூய்மையே சேவை தூய்மையை வலியுறுத்தி மாணாக்கள் பங்கு பெறும் தூய்மை இயக்க விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்னேகா தொடங்கி வைத்து பேரணியில் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி 2026 சிறப்பு விற்பனையை மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SPK தென்னரசு மற்றும் மாநில வனத்துறை அமைச்சர் RV ரஞ்சித்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள்.
2: காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் BR சிவகுமார். தொடர்வது தமிழ் செய்திகள்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உலக வளர்ச்சி அறிக்கையை வெளியிட்ட பின் உரையாற்றிய அவர் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக இருப்பதாக கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கவும் செலவினத்தை குறைக்கவும் வருவாயை அதிகரிக்கவும் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். சிறு குறு நிறுவனங்களுக்கு நவீன தொழில்நுட்பம் மூலம் கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 டிரில்லியன் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள நிலையில் புதுதில்லியில் இன்று பேசிய அவர் கடந்த

0: ஆண்டு ஏற்றுமதியில் 863 பில்லியன் டாலர் என்ற சாதனையை எட்டியதாக குறிப்பிட்டார். உலக நாடுகளின் ஏற்றுமதி வளர்ச்சி 3% குறையவுள்ள நிலையில் நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 16% வளர்ச்சியை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், 7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வரும் 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் டாலர் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் உதவி மையங்கள் அமைக்க வேண்டும் என இந்திய தொழில் கூட்டமைப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் கூகுள் அமைப்பின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட உள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் 43% மகளிர் பணியாற்றி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூலம் 17,60,000 பேர் பயனடைந்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் 2047 ஆண்டுக்குள் ஆயுஷ் சேவை மூலம் 31,800 கோடி டாலர் அளவுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துவது அவசியம் என மத்திய நிலக்கரி சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலக அளவில் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இளம் ஆராய்ச்சியாளர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சுரங்கம், எரிசக்தி, தொழில்துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் அவசியத்தையும் திரு சதீஷ் சந்திர தூபே வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது ஜாலியன் வாலாபாக் நினைவிடம்.
2: பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்சரில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1919 ஆம் ஆண்டு வைசாக்கி நாளன்று ஆங்கிலேய ஜெனரல் டயரின் உத்தரவின்படி நூற்றுக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆங்கிலேய அரசின் ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கில் அமைதியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் நாட்டுக்காக இன்னுயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2021 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28 ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தை திறந்து வைத்தார். பஞ்சாப் கட்டிடக்கலை வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தில் 4 அருங்காட்சியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தில் பஞ்சாப் மண்ணின் வீரம் செறிந்த சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த அரிய பல தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சுதந்திர போராட்டம் குறித்த தகவல்களை அளிக்கும் வகையில் ஒளி காட்சியும் இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றும் வரலாற்று சின்னமாக அமைக்கப்பட்டுள்ளது என்றால் அது மிகையல்ல.

0: மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர்களை நாடு முழுவதும் நிறுவும் பணி நடைபெற்று வருவதாக மத்திய மின் அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் திரு சசாங்க் மிஸ்ரா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாடு முழுவதும் 7 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் 20 கோடி ஸ்மார்ட் மீட்டர்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவும் பணியில் மின் பொறியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு மிஸ்ரா, மின் கணக்கிடும் பணிகளில் புதிய ஊழியர்கள் கவனத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு குடியிருப்பிலும் மின் பயன்பாடு குறித்து கிடைக்கும் தரவுகளின் அடிப்படையில் மின் கணக்கீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மின் கணக்கீடு பணிகளை மேற்கொண்டு வருபவர்கள் புதிய வகை ஸ்மார்ட் மீட்டர் கணக்கீடுகளை சரியான முறையில் மேற்கொள்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சசாங்க் மிஸ்ரா கூறினார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது படைப்புகளில் சமகால இலக்கியத்தில் செவ்வியல் வடிவங்களை கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி இந்த விருதை அறிவித்துள்ளது. 1.2 மில்லியன் டாலர் பரிசுத் தொகையாக வழங்கப்படவுள்ளது. இத்தாலியில் தேர்தல் சீர்திருத்தம் கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தலில் குறைந்தபட்சம் 42% வாக்குகள் பெறும் கூட்டணிக்கு கூடுதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை செய்யப்படவுள்ளது. இந்த சீர்திருத்தம் பிரதமர் திருமதி மெலோனி தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வெற்றி என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-0 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் எஸ் சௌராசியாவை வென்றார். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சியாளர்கள் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். கனடா எழுத்தாளர் ஆன் கார்சனுக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்தி கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்சியூல் மாத்திரை எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி கேப்சியூலில் இந்த முருங்கை பொடியை நம்ம இது பண்ணிட்டு நம்ம அந்த கேப்சியூலில் வந்து முழுங்கலாம். இல்லையா நம்ம இந்த கீரையை வந்து நம்ம மாத்திரை மாதிரி செய்தும் தினமும் எடுத்துக்கலாம். இவ்வளவு வந்து நன்மை வந்து கீரைகளில் இருக்குது. இப்போ மற்ற கீரைகள் பார்த்தீங்கன்னா நிறைய கீரை வகைகள் இருக்குது நம்ம. ஆனால் எல்லா கீரையுமே நம்ம வந்து சந்தையில் எளிதாக கிடைக்குது, ஆனால் நம்ம வாங்கி பயன்படுத்துவது கம்மி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதோட நிறைய மருத்துவ குணங்களும் வந்து ஒவ்வொரு விதமான கீரையில் வந்து ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பசலக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, தண்டு கீரை இருக்குது, சிறுகீரை, வல்லாரை கீரை, மிளகு தக்காளி கீரை, அகத்திக்கீரை, பாலாக்கீரை போன்ற நூற்றுக்கணக்கான வகையான கீரை வகைகள் வந்து நம்மளுக்கு சந்தையில் இருக்குது. நம்ம பீட்ரூட்டுக்கு மேலே இருக்கிற அந்த இலையே வந்து நம்ம கீரைன்னு தான் சொல்கிறோம். அது மாதிரி முள்ளங்கி கீரைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத நம்மளுக்கு அறியாத கீரைகள் கூட நிறைய வந்து சந்தையில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கீரையிலையும் நம்மளுக்கு ஒவ்வொரு மருத்துவ குணங்களும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா பித்தத்தை தணிக்கும். அரைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க வயசானவங்க வந்து சாப்பிட்டா வந்து செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகாத வயதானவர்களுக்கு கீரை கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, சீக்கிரம் செரிமானம் ஆகிற கீரையை மதிய உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரைக்கீரை இலைகள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கும். அது வந்து நம்ம அவங்களுக்கு அப்படியே பொரியலாக செஞ்சு கொடுக்காம நம்ம வந்து நல்லா வேக வச்சு கடைஞ்சு கொஞ்சம் பருப்பு ஒரு சுவையை

0: கூட்டுறதுக்கு இல்லை ஊட்டச்சத்தை கூட்டுறதுக்கு நம்ம நல்லா கடைஞ்சி வந்து கொடுத்தோன்னா வயதானவர்களுக்கு எளிதில் ஜீரணமாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து வேலி மாதிரியே பசலைக்கீரை வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து இருக்குது, இரத்த சோகையை போக்கும். அடுத்து முளைக்கீரை வந்து இரத்த விருத்தியாகும். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண் பார்வைக்கு உதவி செய்து. அடுத்து எல்லாருக்குமே தெரிந்தது இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம வயிற்று புண் ஆத்தக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையிலையும் நம்ம கசக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. நம்ம மணத்தக்காளி கீரையிலையும் சூப்பாக போட்டு நம்ம குடிக்கலாம். கொஞ்சம் மணத்தக்காளி கீரை நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு, அப்புறம் மணத்தக்காளி காய் கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. ஏன்னா நிறைய பேர் வந்து அதை காயெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு இலைய மட்டும் போடுறாங்க. காய் அதில் வந்து பழுத்த காய்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு சீரகம் உப்பு பூடு மிளகு மஞ்சத்தூள் இதை வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம இந்த கீரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி நம்ம வடிகட்டி நம்ம குடிக்கலாம். ஏன்னா இதில் கசப்பு தன்மை குறைவாக இருக்கும், அப்போ நம்ம குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து தூதுவளை, நிறைய வந்து நம்ம துளசி தூதுவளை இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடிகள். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி தான் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துவது குறைந்து கொண்டே போகிறது. அதனால் வந்து நம்ம தூதுவளை துளசி இதெல்லாம் வந்து சளி இருமலை வந்து போக்கக்கூடிய தன்மை உள்ளது. சந்தையில் வந்து வல்லாரை கீரையை வந்து மாத்திரையாக விற்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாபக சக்தி வர்றதுக்கு, நிறைய குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஞாபக சக்தி வேணும் அப்படின்ட்டு நிறைய சந்தையில் வந்து வல்லாரைக்கு மாத்திரைகளாக வாங்கி சாப்பிட்றாங்க. எதுனாலும் நம்ம மாத்திரைக்கு போகாமல் நம்மளே வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த கீரைகளை சமைத்து வந்து சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கீரைகளை தவிர்த்து காய்கறி பழங்கள் எல்லாமே நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு தேவையாகப்படுது, அவசியமாகப்படுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நம்ம வந்து செலவில்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கணும், ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காய்கறியோ பழங்களோ கீரை வகைகளோ ஒரே விலையில் விற்பதில்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து அழுகக்கூடிய உணவுப் பொருட்கள். ஏன்னா இப்போ காய்கறி பழங்களோ கீரைகளோ அதிகமான நீர் சத்து இருப்பதால் இது சீக்கிரம் வந்து அழுகி போயிடுது. இதை நம்மளுக்கு சேமித்து வைக்கக்கூடிய குளிர்சாதன வசதி நம்ம அவ்வளவு இல்லை.
1: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கீரை வகைகள் மற்றும் அதன் ஊட்டச்சத்துக்கள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கே ஸ்ரீகுமாரி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, நேரமாகுது புள்ள, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க?
5: அக்காக்கா, ஒரு 2 நிமிஷம், இதோ இப்ப வந்துடுறேன்.
4: 2 நிமிஷம்?

0: அரை மணி நேரத்தை ஓட்டிட்ட.
1: அக்கா கோச்சுக்காதீங்க, இதோ இப்ப வந்துடுறேன்.
0: நல்லா வந்த, பேசாம நான் மட்டும் போயிருக்கலாம். உன்னை கூட்டது தான் தப்பா போச்சு.
1: அக்கா என்ன மனசுக்குள்ள ஏதோ முணுமுணுங்கிறீங்க, என்னைய பத்தி தானே?
0: சேச்சே, இல்லை இல்லை. சரி சரி, கிளம்பிட்டியா? வா போவோம்.
1: ம், போகலாங்க்கா, வாங்க.
0: ஆமாம் முத்தழகு, உன்கிட்ட நேத்திக்கே சொன்னேன்ல நேரத்தோட கிளம்புன்னு.
1: அக்கா நான் என்ன பண்ணேன், வேலைங்க ஒன்று மாற்றி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு.
0: இப்போ நான் மட்டும் என்ன, எல்லா வேலையும் முடிச்சுட்டா வந்தேன். வீடுனா வேலைக்கு இருந்துட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கும் போது அதை சரியான நேரத்துக்கு சரியானபடி பயன்படுத்தி முன்னுக்கு வர்றது தான் புத்திசாலித்தனம். நேரம் வேற ஆகிட்டு இருக்கு, விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பக்கத்தில் வந்துட்டோம், வெரசாவா?
1: ம், சரிக்கா, வெரசா தான் வரேன். ஆமாக்கா, வாழ்க்கைக்கான வழின்னு சொன்னீங்க, என்னன்னு சொல்லவே இல்லையேக்கா.
0: இப்போ அங்கே தானே போகிறோம், நீயே தெரிஞ்சுக்க போகிற.
1: அக்கா வந்துட்டோம், இப்போ வச்சு சொல்லுங்களே, என்ன விவரம்?
0: சொல்கிறேன் முத்தழகு. லாபம் தரும் காளான் வளர்ப்பு பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க போகிறாங்க. கவனமாக கேட்டுக்கோ.
2: எவ்வளவு காலமாக அந்த காளான் பண்ண வச்சுருக்கிறீங்க?
3: கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 ஆண்டாகுது சார்.
2: 24 வருஷமாவா?
3: 2002ங்க சார் என்னோடய துவக்கம்.
2: அப்படியா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு
3: இருந்தீங்க? அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா வந்து விவசாய நிலம் கொஞ்சம் இருக்குது, விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து பவர்லூம் தறி வச்சுருந்தோம்,
2: தறி இருந்துச்சு
3: வீட்டில். அதுக்கு அடுத்து அந்த தறியெல்லாம் வந்து விற்றுட்டு பிறகு கொஞ்ச நாள் பெங்களூர் போயிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வருஷம் வந்து பெங்களூரில், அங்கே வந்து சேலை, அங்கேயும் தறி தான், பவர்லூம் தறி தான், பட்டு சேலைன்றாங்களே அந்த மாதிரி வந்து தறி ஓட்டிகிட்டு வந்தோம்.
2: காளான் வளர்ப்பில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது?
3: அதாவது பொதுவாகவே வந்து எந்த தொழிலுமே வந்து முறையாக தெரிஞ்சிக்காமல் எந்த தொழிலும் செய்யக்கூடாது. முதல்ல
2: பயிற்சி இல்லாமல் இறங்கக்கூடாது.
3: இறங்கக்கூடாது, அதான் அந்த பழமொழி சொன்னது தான் இதுக்கு பொருந்தோம். ஒரு தொழில் செய்ய போகிறோம்னா அந்த தொழில் சார்ந்த அறிவை வந்து வளர்த்துக்கணும். இந்த தொழில் யாராலாம் பக்கத்தில் நம்ம போகக்கூடிய தொலைவில் இருக்கிறாங்கன்னா அங்கே நேரடியாக போகணும். இது அவங்களோட நடைமுறை விஷயங்களெல்லாம் வந்து அவங்க என்ன தப்பு சரியெல்லாம் பண்ணியிருப்பாங்க என்ன போல் அந்த மாதிரி அவங்களோட விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் வந்து ஒரு தொழில் வந்து செய்யக்கூடாது அப்படின்றது என்னோடய
2: முதல் கருத்து.
3: அதுக்கடுத்து வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுத்துடனே பண்ணக்கூடாது,
2: கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்.
3: ஒரு குறைவான இதுக்குன்னு ஒரு முதலீடு செய்யாமல் நம்ம இருக்கிற இடத்த வச்சு அன்றைய நடைமுறை செலவு மட்டும்தான் முதலீடாக வைக்கணும். நிரந்தர முதலீடு முதல்ல வைக்கக்கூடாது. நடைமுறை முதலீடு மட்டும் வச்சுட்டு நம்ம கண்கூட வந்து பார்க்கணும். விதை வாங்கிட்டு வரோம், வைக்கோல் எடுக்கிறோம், ஒரு படுக்கை உருளை தயார் பண்ணி அதை வச்சுருந்து அதை பராமரித்து அதிலிருந்து காளான் வருது நம்ம கண்கூட பார்த்து அதில் காளான் வந்து எவ்வளோ வருது, என்ன ஒரு தப்பு நடக்காமல் எல்லாம் வந்து கண்டமினேஷன் ஆகாமல் க்ளீனாக வருதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அடுத்த வந்து ஒரு முதலீடுக்கான சூழ்நிலை வந்து நம்ம உருவாக்கணும். இதுதான் வந்து ரெண்டாவது. அதே போல் வந்து நம்ம செய்யக்கூடிய பொருளை வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமா இருக்கா அதையும் பார்க்கணும். விற்பனை செய்யக்கூடிய இடமா பக்கத்தில் இல்லைன்னா இது வந்து தொலைதூரம் கொண்டு போனோம்னா நம்ம காளானை கொண்டு போக முடியுமா? அப்படி இல்லாட்டி வெரைட்டிஸ் வேறு ஏதாச்சும் காளான் பண்ணலாமா? மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து நம்ம நடைமுறையில் இருக்கிறது வந்து 3 விதமான காளான் இருக்குது. பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் இருக்குது, சிப்பி காளான் இருக்குது. இது வந்து நடைமுறை ஏதாவது வந்து எல்லாமே வந்து ஒரு தொழிலாக பண்ணலாம். பட்டன் காளான் பண்ணால் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம தான் பெரிய பெரிய கோடிக்கணக்கள் தான் வேணும் அந்த மாதிரி. ஏன்னா டன் கணக்கள் தான் உற்பத்தி பண்ணணும், அதுக்கான செட்டப் இருந்தால் தான். ஏன்னா வந்து அது குறைவான முதலீடு பெருசு, வருமானம் வந்து அந்த ஒரு கிலோ பேசிக் பார்த்தோம்னா குறைவான ஒரு வருமானம் தான். அப்போ வந்து உற்பத்தி பெருசாக இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை. நான் வந்து ஊட்டியில் போய் பார்த்துருக்கேன், நான் நேரடியாக வந்து பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் போய் விசிட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வந்து வெளியில் போயிட்டு ஒரு கம்பெனி காளான் உற்பத்தி பண்ணுற இடத்துல ஒரு லேப் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். எனக்கு கீழே வந்து ஒரு 15 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 100-150 இருந்து 200 kg பார் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து காளான் வந்து சிப்பி காளான் எடுத்துருந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வேலை செஞ்சுருந்துருக்கேன் நான். அதே போல் வந்து இந்த கோயம்புத்தூர் அக்ரியில் போயிட்டு 10 நாள் ட்ரைனிங் முடிச்சுட்டு எல்லாம் வந்தோம். இதுக்கு அடுத்து வந்து இது நம்ம நடைமுறையை பண்ணணும்னா சப்போர்ட்டிவாக வந்து நம்ம இருக்குது வந்து திருவள்ளூர் மாவட்டம் எண்டு நான் இருக்குது, ஆந்திரா பார்டர். ஏன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஆந்திரா, ஒரு கிராமம் நாங்கள் அதில் கடைசியாக இருக்கோம். இது விற்பனை பணத்துக்குன்னு வந்து வர்றது கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இல்லை, பக்கத்தில் சோளிங்கர் திருத்தணி வரையும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம்.
2: திருத்தணி வரை
3: டெய்லி வந்து ஒரு 15-20 அதிகபட்சம் 25 kg வரை வந்து டெய்லி வந்து பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து குறைவான விலை நாங்கள் பண்ணும்போது. இன்றைக்கி வந்து விலை இருக்குது, ஆனால் அது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா வந்து விதை உற்பத்தி நான் பண்ணுவேன், காளான் பண்ணையில் நான் போயிட்டு வேலை செய்வேன். அதுக்கடுத்து வந்து காளான் உற்பத்தி பண்ணிவிட்டு அது மக்கள் கையில் காளான் எத்தனை நான் தான் கொடுப்பேன். இது எல்லா

0: இல்லையுமே வந்து நான் ஒரு நபர் தான் செய்வேன். இது வந்து கோயம்புத்தூர் ஐக்கிரியில் மாதம் மாதம் கோயம்புத்தூர் ஐக்கிரியில் வந்து அஞ்சாந்தேதி ட்ரைனிங் நடக்கும் வழக்கமாக. அது அஞ்சாந்தேதி விடுமுறை நாளாக இருக்கும் பட்சத்தில் ஆறாந்தேதி நடக்கும். அப்போது வந்து நான் ஆரம்ப காலத்தில் வந்து லேப் முடிச்சுட்டு வந்தோடனே எனக்கு வந்து டெஸ்ட் டியூப்லாம் நான் வந்து முதல்ல அங்கே வாங்குவேன். டெஸ்ட் டியூப் நான் பண்ண ஆரம்பிக்கல. அதுக்கடுத்து மதர்ஸ்பான் வாங்குவேன். டெஸ்ட் டியூப்லேருந்து மாற்றுறத மதர்ஸ்பான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கிறதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போதெல்லாம் வந்து அந்த தேதியில் போயிடுவேன். அந்த தேதியில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி அதை பார்த்துட்டு அப்போ வந்துடுவேன். இப்போ வந்து அந்த விதை உற்பத்தி அந்த டெஸ்ட் டியூப் போடுறதுலேருந்து எல்லாமே ஏ டு விஜெட் என்னோடது, எல்லாமே நான் தான் பண்ணுறேன் எல்லாமே. அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வர்றாங்கன்னா இப்போ இந்த இங்கே இந்த ட்ரைனிங் கேவிகே திருவள்ளூர் கேவிகேக்கு வந்த பிறக்கும் நிறைய பேர் இந்த இங்கே ட்ரைனிங் வர்றவங்க இவங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நான் ஒரு சப்போர்ட்டிவாக எனக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய ஆள் இருக்காங்க அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இவங்க நமக்கு பயன்படுவோம்னு அவங்களுக்கும் இருக்குது. அதே சமயம் வந்து எனக்கு ஒரு விதை விற்பனை பண்ணுறதுக்கோ அப்படி இல்லாட்டி வந்து என்னோடய காளான் கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக இருக்குது,
1: ஒரு விற்பனை வாய்ப்பு உள்ள இடமாக இருக்குது.
0: இது வந்து ஒரு எனக்கு திருவள்ளூர் கேவிக்கு வந்து இப்போ ஒரு பாலமாக அமைச்சிருக்காங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ண முடியும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒருத்தனால விற்பனை பண்ண தயாராக இருக்கும் இருப்பாங்க, ஆனால் அந்த ஆரம்ப ஸ்டேஜ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து நாங்கள் வந்து அந்த படுக்கையாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
1: நீங்களே ரெடிமேடாக?
0: நாங்கள் ரெடிமேடாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் போன மாதத்துலேருந்து இப்போ 2 மாதமாக வந்து ஒரு 200 படுக்கை மட்டும் முதல்ல பண்ணி கொடுத்தோம். பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு 2000 பெட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க.
1: ஒரு படுக்கை ஒரு உருளை வந்து என்ன ரேட்டுங்கய்யா?
0: நாங்கள் ஒரு உருளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள்
1: வைக்கோல் கிடையாது,
0: வைக்கோல் கிடையாது, மரத்தூளில் போட்டு கொடுத்தோம். மரத்தூள் படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபான்னு கொடுத்தோம். வைக்கோல் பெட்டுன்னா வந்து 110 ல இருந்து 100 ரூபா வரையும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து வேலைப்பாடுகள் அதிகம், மரத்தூள் வந்து காசு கூட மரத்தூள் வாங்குறது, வைக்கோல் காஸ்ட்டு கம்மி தான். ஆனால் மரத்தூளில் வந்து வேலைப்பாடு குறைவு, வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம். எல்லாமே நம்ம சரி பண்ணி பார்த்தோம்னா வைக்கோல் வந்து வேலைகள் அதிகம். ஆனால் நம்ம வந்து உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா வந்து மரத்தூளுக்கும் வைக்கோலுக்கும் பார்த்திங்கன்னா வந்து வைக்கோல் தான் வந்து நல்ல ஒரு சீக்கிரமான ஒரு மகசூல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது.
1: அதனால் வந்து மரத்தூள் வைக்கோல் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம இந்த காளான் உற்பத்தி பண்ணலாம்.
0: இப்போ வந்து ஒரு 2 டைம் நாங்கள் வந்து ஒரு 3 டன்னு 2 கிட்ட ஒரு 5 டன் இப்போ ரீசனாக எடுத்திருக்கோம் மரத்தூள். மரத்தூள்னால் அது பெல்லட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து மிஷினில் கம்ப்ரஸர் ஆகிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வந்து ப்ளோயர் அடுப்புக்காக அது போத்துது.
1: ரெடிமேடாக விற்கிறாங்க?
0: ரெடிமேடாக விற்கிறாங்க ஹைதராபாத்தில், அதுக்கு திருப்பதி.
1: அது ஸ்டெர்லைஸ் பண்ணி கிடைக்குதுங்களா?
0: ஸ்டெர்லைஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க,
1: இப்போ
0: நம்ம தான் ஸ்டெர்லைசேஷன் பண்ணணும்.
1: எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவீங்க?
0: ஸ்டெர்லைசேஷன் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா வைக்கோல்னா ஸ்டெர்லைசேஷன் வந்து கெமிக்கல் போட்டு பண்ணலாம், வேக வச்சு பண்ணலாம், பாய்லிங் மொத்தம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஆனால் மரத்தூள் வந்து கெமிக்கல் ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ஒன்லி பாய்லிங்
1: தான்,
0: ஒன்று ஸ்டீமர் மூலயமா பண்ணணும், இல்லாட்டி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து தனித்தனி கவர்லேயே போட்டுட்டு கொதிக்கிற தண்ணி அதில் வந்து 1 கிலோ பெல்லட்டுக்கு 1.5 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி அது ஊற்றி விட்டுட்டோம்னா அது சிலசேஷன் ஆகிடும். அந்த சூடு தணிஞ்ச பிறகு அதுக்கடுத்து அது சீடு கலக்கணும்.
1: இப்போ வைக்கோலில் வந்து ஒரு 200 கிராம் நீங்கள் விதைகள் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்க, மரத்தூளில் எவ்வளோ பண்ணுவீங்க?
0: மரத்தூளில் 150 போட்டாலும் போதும்,
1: குறைவு தான்,
0: குறைவாலும் போட்டாலும் போதும்.
1: எதில் சீக்கிரமாக காளான் அறுவடைக்கு வரும்?
0: வைக்கோல் தான்,
1: வைக்கோல் தான்.
0: அது அதே இல்லாமல் வந்து காளானோட ரகங்கள் சார், முக்கியமாக வந்து காளானோட ரகங்கள் பொறுத்து தான் வந்து நாட்களும் வந்து வருது. நம்ம எப்படி வந்து விவசாய நிலத்தில் வந்து பயிருக்கான நாட்கள் வச்சுருக்காங்களோ அதே போல் வந்து காளான் ரகத்துக்கான ஒரு நாட்கள் வந்து இருக்குது கட்டாயம். சாதாரணமாக வந்து APK2 பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி காளானா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்.
1: அருப்புக்கோட்டை?
0: ஆமாம், அருப்புக்கோட்டை. அதே போல் வந்து கோட்டூர் ரகம்னு ஒன்று கோயம்புத்தூர் ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரையும் போகலாம். இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அது வந்து நம்ம காற்றோட ஈரப்பதம் வந்து அதிகமாக வேணும் இந்த காலகட்டத்தில் வரும். ஆனால் வந்து காளான் வரத்துக்கு வந்து 20 நாளுக்கு மேலே தான் ஆகிடும், 20-25 நாளுக்கு ஏற குறைய அந்த மாதிரி ஆகிடும். சாதாரணமாக ஃப்ளோரிடா, ஃப்ளோரிடா ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா காலகட்டத்துலையுமே பண்ணலாம், ஆண்டு முழுவதும் 365 நாளும் பண்ணலாம். அது சாதாரணமாக வந்து 13 நாளிலே கூட மொட்டு வர ஆரம்பிக்கும், அந்தந்த கால சூழலை பொறுத்து.
1: எவ்வளோ நாளைக்கு தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருப்பீங்க?
0: அதாவது நம்ம அந்த படுக்கை போட்டு வைக்கோல் பெட்டனா 60 நாளுங்க சார் டைம், அதுக்குள்ள
1: அறுவடை ஆரம்பிக்கிறது.
0: டோட்டலாக அது முடிச்சு இந்த தூக்கி வெளியில் சார். அதாவது காளான் வந்து வரத்துக்கு வந்து 15 ல இருந்து 18 நாள் சார், காளான் வந்து வெளியில் வர அந்த 18 நாளுக்கு அடுத்து 3 ல இருந்து 4 அறுவடை, அதை முடித்துக்கான காலகட்டம் எல்லாம் சேர்ந்து அந்த 60 நாள். நம்ம பெட்டு என்னைக்கு போடுறோமோ அன்னைக்குலேருந்து 60 நாள் அதனோட சுழிச்சு எடுத்து வெளியில் போட்டுடலாம். பால் காளான் அதே போல் தான் சார், பால் காலம் வந்து 55 நாள் தான் அதுக்கான டைம்.
1: உங்கள் வீட்டு பால் காலம் இருக்கா?
0: ரெண்டுமே சார், பால் காலம் இருக்கா? ரெண்டுமே சார்.
1: பட்டன்
0: பட்டன் இல்லைங்க சார், அதுக்காக லோனுக்கு ட்ரை பண்ணுறோம். அது சின்னதாக வந்து பட்டனும் ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே வந்து காளானவே பட்டன் தான், சிப்பி காளான் வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாமான்ற ஆளுங்க எவ்வளோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க. காளானுக்கு வந்து விதை இருக்கான்ற கேட்குற ஆளுங்க இன்றைக்கி வரையும் இருக்காங்க, அன்றைக்கு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கும் இருக்காங்க.

0: அதே போல் வந்து இந்த எத்தனை விதமான காளான் மக்கள் மத்தியில் இருக்குது எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா பட்டன் காளான் தான், இந்த சிப்பி காளான் பால் காளான் யாருக்குமே தெரியதில்லை. அதுவும் இல்லாமல் சிப்பி காளான் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய பேருக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு, பால் காளான் வந்து நிறைய பேருக்கு இன்னும் நமக்கு இங்கே கிடைக்கல. இது கேரளா ஆந்திரா அதெல்லாம் வந்து பெங்களூரெல்லாம் வந்து பால் காளான் நல்லா மூவிங்க, அங்கே வந்து நல்லா விழிப்புணர்வு இருக்குது, நிறைய பேர் உற்பத்தி ஆளுநர் இருக்காங்க. நம்ம பக்கம் வந்து குறைவு பால் காளான் வந்து பண்ணுறவங்க.
1: எப்படி விற்பனை பண்ணுறீங்க?
0: நாங்கள் வந்து டோர் டெலிவரி தான் சார், கொஞ்சம் காய்கறி கடைகளை கொஞ்சம் போடுவோம் டோர் டெலிவரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு நபர் வந்து ஒரு வியாபாரிங்க, வேறு ஒரு வியாபாரம்

0: பண்ணுறீங்க?
1: நாங்கள் வந்து டோர் டெலிவரி தான் சார், கொஞ்சம் காய்கறி கடைகளை கொஞ்சம் போடுவோம் டோர் டெலிவரி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு நபர் வந்து ஒரு வியாபாரிங்க, வேறு ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு பூ வியாபாரம் ஒருத்தர் பண்ணுறாப்புல போலி போட்டு, போலி வந்து ஈவினிங் டைமில் ஊர் ஊராக போய் சுற்றி வைப்பாப்புல, பூவும் அதே போல் ஊர் ஊராக சுற்றி வைப்பாப்புல, அவங்க கையில் கொடுத்து அவங்க டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி செட்டப்.
0: என்ன விலைன்னு விற்பனை பண்ணுறீங்க?
1: எங்கள் இடத்துல வந்து 250 ரூபான்னு பர் கேஜி
0: கிலோ.
1: ஆமாம், அது வந்து பாக்கெட்டு 50 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு 60 ரூபா வரை விற்பாங்க. எம்ஆர்பி 60 ரூபா தான் போட்டிருப்போம். அதில் இடத்துக்கு தகுந்த மாதிரிங்க சார் ரேட்டெல்லாம். சென்னை பக்கம் பார்த்து சென்னையெல்லாம் வந்து 80 ரூபா வரையும் அதே 200 கிராம் போகுது.
0: தேவை இருக்கு
1: போட்டிருக்காங்க, வாங்கியும் இருக்காங்க.
0: இப்போ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே
1: எல்லாமே சாப்பிட்லாங்க சார். சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம். முக்கியமாக வந்து மூட்டு வலி, இந்த சிப்பிக்காலம் பொறுத்தவரை மூட்டு வலிக்கு சொல்லுவாங்க, பல் வலி எந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த சிப்பிக்காலம். அது பொதுவாக வந்து ஜீரணம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ஜீரணம் செய்யக்கூடியது, கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடியது. வாரத்துக்கு கட்டாயம் வந்து ஒன் டைம் அவங்களுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட கொடுத்தாகணும், அந்த மாதிரி வந்து இருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வாங்கி நம்ம இன்றைக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமே, அந்த மாதிரி தான் வந்து.
0: இன்னும் கூட டெஸ்ட் இருக்குது,
1: டெஸ்ட் இன்றைக்கும் இருக்குது. அது வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லை, அதுதான் ஒன்று. இன்னொரு காரணம் வந்து இந்த நம்ம சிப்பி காளான் வந்து செய்யும்போது வந்து அவங்களுக்கு இது காளானாவே பிரியாணின்ற ஸ்டேஜுக்கு தான் போயிடுறாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி தானே செஞ்சு அது பழக்கம். அதனால் பிரியாணி ஸ்டேஜ் அந்த இதுலேயே பார்க்கும்போது சிப்பி காளான் வந்து அதை செய்ய முடியாது. சிப்பி காளான் வந்து சூப்புக்கும் குருமாவுக்கும் வந்து எந்த காளானுமே வச்சுக்க முடியாது.
0: குழி தோண்டி வளர்ப்பாங்கள்ல காளான்?
1: குழி தோண்டி எல்லாம் காளான் வளர்க்குறது இல்லைங்க சார்.
0: பால் காளாங்க?
1: பால் காளான் வந்து குழி தோண்டி இல்லைங்க சார். அதுக்கான செட்டப்பு செட்டு வந்து இப்போ நம்ம சிப்பி காளான் வந்து நார்மல் செட்டு, இந்த மாதிரி செட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக இதுக்கான ரூம் டெம்பரேச்சர் வந்து பண்ணலாம். பால் காளான் வந்து அந்த காலகட்டத்தில், இப்போ நான் 2004 நான் கோயம்புத்தூருக்கு ட்ரைனிங் போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து குழி தோண்டி தான் இருக்கும். ஒரு 2.5-3 அடி வந்து குழி தோண்டிட்டுருப்பாங்க செட்டு, அதுக்குள்ளே வந்து படுக்கைகள் வந்து வச்சு, அதுக்கு முன்னாடி வந்து அந்த டாக் ரூம்னு சொல்கிறோம், இருட்டறைன்னு சொல்லுவாங்க, அதாவது மைசீலியம் பரவத்துக்கான இடம் வந்து நம்ம நார்மல் சிப்பிக்கலான் செட்டு மாதிரி தான், இல்லாட்டி நம்ம ரூம் டெம்பரேச்சர்கள் வச்சிருக்கலாம். அந்த மைசீலியம் வந்து விதை போட்ட பிறகு மைசீலியம் பங்கஸ் ஆகிறதுக்கு ஒரு 18-20 நாள் வந்து முழுமையாக பங்கஸ் ஆன பிறகு, அதுக்கடுத்து அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குழி வெட்டின்னு சொல்லிட்டு, அந்த குழி பண்ண குழி தோண்டின்னு சொல்லிட்டு குழி தோண்டி இருந்து அந்த செட்டு குழியில் அமைப்பு அந்த மாதிரி, அதுக்கு சைடில் வந்து சோர் மாதிரி எழுப்பி மேலே வந்து சில்பாலின் சீட்டு ப்ளூ கலர் சீட்டு போட்டிருப்பாங்க. இது நம்ம வெளிச்சம் வந்து டைரெக்டாக போகிறாமல் இன்டைரக்டாக போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு வந்து இந்த இடத்துலையும் நம்ம இந்த ரூமுக்குள்ளேயே வந்து பால் குளம் பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு தேவையான வெளிச்சம், அதுக்கு தேவையான காற்றோட்டம், அதுக்கு தேவையான ஈரப்பதம் எல்லாமே வந்து கொடுத்துட்டா எந்த இடத்துலலாம் எல்லாமே பண்ணலாம். பட்டன் காளான், சிப்பி காளான், பால் காளான் இப்போ எல்லாமே வந்து எங்கனாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இப்படி தான் பண்ண முடியும், இப்படி தான் பண்ண முடியுன்ற ஒரு சூழல் அப்போ இருந்தது. இன்றைக்கி டெக்னாலஜி எல்லாமே அதுக்கான தேவைகள் நல்லா கிடைக்குது, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக் போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சிடுறாங்க.
0: காளான்லேருந்து என்னென்ன விதமான உணவு பதார்த்தங்கள் தயார் பண்ணலாம்?
1: உணவு பதார்த்தங்கள் வந்து காளான் இப்போ இங்கே திருவள்ளூர்லேயே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தாங்க, அவர் பார்த்திங்கன்னா வந்து காளான் சூப், ரெடிமேட் சூப் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க.
0: காளான் சூப்பு?
1: ஆமாம், காளானில் வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி இதையும் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளானுக்கு பிஸ்கட் பண்ணி கொடுத்துருந்தாப்புல. காளான் வந்து ஹெல்த் மிக்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாப்புல, கூழ் மாதிரி நம்ம பண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து காளான் வந்து வெறும் ட்ரை பண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன் ஆரம்ப ஸ்டேஜில். வந்து காளான் வந்து காய வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 கேஜி வரை வந்து ஈரப்பதமான உள்ள காளான் வந்து காய வச்சிருக்கேன்.
0: நம்ம உருளை இல்லையா?
1: இல்லை, ஆமாங்க சார், சன் நேரம் வந்து சூரிய ஒளி தான்,
0: நேரடி சூரிய
1: சூரிய ஒளினாக்கா மாடி மேலே வந்து கீழே ஒரு துணி போட்டுருவோம், மேலே வந்து ஒரு வெள்ளை துணி போட்டுருவோம். வெள்ளை துணி போட்டு அந்த வெயில் வந்து டைரெக்டாக படாமல் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி, ஏன்னா டைரெக்டாக வெளியே படும்போது வந்து கருத்து போயிடும். நம்ம அந்த மேலே வந்து வெள்ளை துணி காட்டன் துணி போடும்போது அந்த கலர் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி அதுக்கான மிஷினுங்கெல்லாம் கூட வந்துருச்சு இன்றைய சூழ்நிலைக்கு. அப்போ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து மார்க்கெட்டிங் வசதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து ஈரப்பதமான காளான் வந்து விற்க முடியல அப்படின்ற சூழல் இருக்கும்போது காஞ்ச காளானும் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம், சென்னைக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோ ஈரப்பதம் உள்ள காளான் வந்து என்னோடய அதிகபட்ச ரேட்டு 50 ரூபா ஒரு கிலோவே.
0: கிலோவே 50 ரூபா?
1: கிலோவே 50 ரூபா.
0: இன்றைக்கி 200 கிராமே 50 ரூபாய்க்கு மேலே விற்கிது.
1: ஆமாம், இன்றைக்கி 200-250 ரூபா 300 ரூபா அந்த ஸ்டேஜ் போயிட்டுருக்கு கிலோ. இன்றைய காலங்கள்
0: லாபகரமாக இருக்கா?
1: இன்றைக்கு நல்லா இருக்குங்க சார். இன்றைக்கி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு நிறையா சாப்பிடக்கூடிய ஆளுக்கு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல மருத்துவங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. விழிப்புணர்வு நிறையா இருக்குது, தேவைகள் இருக்குது, நம்ம உற்பத்தி தான் வந்து இல்லை. எனக்கு வந்து என்னென்னா இப்போ வந்து விதை உற்பத்தி பண்ணுறதுனால எனக்கு எந்த காலகட்டத்தில் எது இதுவாக கிடைக்குதோ டைம்லலாம் குளிர்காலத்தில் வந்து காளான் நல்லா உற்பத்தி ஆகும். ஆனால் என்னோடய ஃபார்மில் பார்த்திங்கன்னா வந்து காளான் வந்து இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு விதை ஆட்டம் நிறைய கிடைக்கும். அப்போ விதையில விதையை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருப்பான் மக்களுக்கு. வெயில் காலத்தில் வந்தால் மற்றவங்க போடுறது குறைச்சிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து

0: ஃபார்மில் காளான் இருக்கும். அப்போ வந்து எனக்கு விற்பனைக்கு பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் விற்பனைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு வந்து புதுசாக யாருனா வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அந்த குடியில் போட்டு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், இன்னும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம்.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்களேன்.
0: 96 96 29 29 04 75 75 75 75.
2: என்ன முத்தழகு, லாபம் தரும் காளான் வளர்ப்பு பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா?
3: கேட்டேங்க்கா. காளான் வளர்ப்புல இருக்கிற வழிமுறைகள் அத்தனையும் தெல்ல தெளிவா சொன்னாரே.
2: அதுல நாம செய்ய வேண்டியது என்ன, செய்ய கூடாதது என்ன, இப்படி எல்லா விவரங்களையும் புரியும்படி சொல்லிட்டாரே.
3: ஆமாங்க்கா, இந்த காளான் வளர்ப்பு செய்ய தொடங்கிறதுக்கு முன்னாடி நாம முறையா பயிற்சி எடுத்துக்கிடணும். நாளைக்கே நாம பயிற்சி எடுத்துப்போம்.
2: அதெல்லாம் நல்லாதான் பேசுற, நாளைக்காவது பயிற்சி எடுக்க நேரத்தோட கிளம்பிடுவியா?
3: அது எப்படி கிளம்பாம போவேன்? கை கொடுக்கற காளான் வளர்ப்பாச்சே, நீங்க வேணா பாருங்க, முத ஆளா நான் தான் கிளம்பி வந்து நிப்பேன்.
2: அதையும் பாப்போம்.
4: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
5: மல்பெரி மரபணு வளங்கள் மற்றும் பராமரிப்பு. பட்டுப்புழுவிற்கு உணவாக பயன்படும் மல்பெரி முக்கியமான பயிர் மட்டுமல்லாது சீனா மற்றும் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளின் கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழும் ஏராளமான மக்களுக்கு நிலையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் நன்மைகளை வழங்கும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தாவரமாகும். இதன் புரதச்சத்து நிறைந்த இலை பட்டு வளர்ப்பு, மருந்து தயாரிப்பு, வேளாண் காடுகள் உருவாக்கம் மற்றும் தோட்டக்கலை திட்டங்களுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. நல்ல தரமான மல்பெரி இலைகளின் உற்பத்தி பட்டு உற்பத்தியின் தரம் மற்றும் அளவு ஆகியவற்றில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மல்பெரி தாவரம் இமயமலையின் அடிவாரத்தில் தோன்றி பின்னர் ஆசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் பரவியதாக அறியப்படுகிறது. மோரஸ் என்ற பேரினத்தை சார்ந்த மல்பெரி 68 சிற்றினங்களை கொண்டுள்ளது. அவற்றில் மோரஸ் இண்டிகா, மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ், மோரஸ் லாட்டிஃபோலியா மற்றும் மோரஸ் மல்டிகாலிஸ் ஆகிய இனங்கள் இலைகளுக்காகவும், மோரஸ் நைக்ரா மற்றும் மோரஸ் லாவிகேட்டா ஆகிய இனங்கள் பழங்களுக்காகவும் பயிரிடப்படுகின்றன. சீனாவில் 24 இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் அல்பா, மோரஸ் மல்டிகாலிஸ், மோரஸ் அட்ரோபெர்பியூரியா மற்றும் மோரஸ் மிஸ்ஹோ ஆகிய 4 இனங்கள் மட்டுமே பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. மீதமுள்ளவை காட்டு இனங்களாக கருதப்படுகின்றன. ஜப்பானில் 19 இனங்களில் 3 இனங்கள் மட்டுமே, அதாவது மோரஸ் அல்பா, மோரஸ் பாம்பிசிஸ் மற்றும் மோரஸ் லாட்டிஃபோலியா ஆகியவை பயிரிடப்படுகின்றன. இந்தியாவில் பல இனங்கள் உள்ள போதிலும் மோரஸ் இண்டிகா மற்றும் மோரஸ் அல்பா ஆகியவை பட்டுப்புழு வளர்ப்பிற்காக பயிரிடப்படுகின்றன. அதே நேரத்தில் மோரஸ் செராட்டா மற்றும் மோரஸ் லைவிகேட்டா ஆகியவை இமயமலை பகுதிகளில் வளர்கின்றன. பொதுவாக இந்த தாவரத்தில் 3 முக்கிய இனங்கள் உள்ளன. அவை பழத்தின் நிறத்தின் அடிப்படையில் பயிரிடப்பட்டவை என்று கூறப்படுகிறது. மோரஸ் ஆல்பா பழம் மற்றும் பட்டையுடன் நிறம் காரணமாக இது வெள்ளை மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது சீனாவை பூர்வீகமாக கொண்ட போதிலும் பல நாடுகளுக்கு பரவியுள்ளது. மோரஸ் ருப்ரா தண்டு மற்றும் பழத்தின் நிறம் காரணமாக சிவப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. இது வட அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டது. மேலும் பழம் ஒரு மதிப்புமிக்க விவசாய மற்றும் வனவிலங்கு தீவனமாக கருதப்படுகிறது. மோரஸ் நைக்ரா கருப்பு மல்பெரி என்று அழைக்கப்படுகிறது. ஈரானை பூர்வீகமாக கொண்ட கருப்பு மல்பெரி தெற்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஆசியாவில் அதன் பழங்களுக்காக பயிரிடப்படுகிறது. மேலும் இது மத்திய தரைக்கடல் நாடுகளில் மிக முக்கியமான இனமாகும். மரபணு வளங்களின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயிர் இனப்பெருக்கத்தின் முக்கிய நோக்கமானது அதிக விளைச்சல் கொண்ட மற்றும் பல்வேறு சுற்றுச்சூழலை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்குவதாகும். பட்டுப்புழு வளர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து நாடுகளும் வேளாண் தட்பவெப்ப நிலைகளுக்கு ஏற்றவாறு புதிய மல்பெரி ரகங்களை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. எந்த ஒரு பயிர் மேம்பாட்டு திட்டத்திற்கும் தாவர இனங்களின் மரபணு வேறுபாடு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த மரபணு வேறுபாடுகளானது பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களுக்கு புதையல் போன்றதாகும்.

இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த மரபணு வளங்கள் தாவர வாழ்விடங்களை அழித்தல், கடுமையாக சுற்றுச்சூழல் பாதிப்பு, காடுகளை அழித்தல், தொழில்மயமாக்கல் மற்றும் நகரமயமாக்கல் போன்ற காரணங்களால் வேகமாக மறைந்து வருகின்றன. எனவே எதிர்கால தேவைகளுக்காக அவற்றை உடனடியாக பாதுகாத்தல் அவசியமாகும். இந்த மரபணு வளங்களின் வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பாரம்பரிய இனங்கள். உள்ளூர் இனங்கள் என்பது பல தலைமுறைகளாக விவசாயிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிரிடப்பட்டு வரும் பழமையான சாகுபடி இனங்களாகும். நவீன சாகுபடி இனங்களைப் போல பாரம்பரிய இனங்கள் பயிர் இனப்பெருக்க முறையில் உருவாக்கப்படுவதில்லை. உள்ளூர் இனங்கள் அதிக அளவிலான மரபணு வேறுபாடுகளை கொண்டுள்ளன. இவை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற உயிரியல் அழுத்தத்திற்கும், வறட்சி, உப்புத்தன்மை, குளிர் மற்றும் உறைப்பனி போன்ற சுற்றுச்சூழல் சார்ந்த அழுத்தத்திற்கும் எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளன. மேலும் இவை பரந்த தகவமைப்பு திறனையும் நோய் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் திறனையும் கொண்டுள்ளன. அடுத்ததாக வழக்கொழிந்த பயிர் வகைகள். இவை சமீப காலத்தில் வழக்கற்று போன ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முன்னர் பயிரிடப்பட்ட இந்த ரகங்கள் இப்போது மேம்படுத்தப்பட்ட புதிய ரகங்களின் வருகையால் பயன்பாடற்று உள்ளன. இந்த ரகங்கள் பல விரும்பத்தக்க பண்புகளை கொண்டுள்ளன. மேலும் இவை மரபணு தொகுப்பின் முக்கிய பங்காகும். அடுத்ததாக நவீன சாகுபடி ரகங்கள். தற்போது பயிரிடப்படும் அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் நவீன சாகுபடி ரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. நவீன சாகுபடி ரகங்கள் மேம்படுத்தப்பட்ட சாகுபடிகள் அல்லது மேம்பட்ட சாகுபடிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்த ரகங்கள் வழக்கற்று போன மற்றும் பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது அதிக விளைச்சல் திறன் மற்றும் சீரான தன்மையை கொண்டுள்ளன. நவீன சாகுபடி ரகங்கள் மரபணு சேகரிப்பில் முக்கிய பங்காற்றுகின்றன. மேலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட மரபணு வளங்கள் பயிர் இனப்பெருக்க மேம்பாட்டு திட்டங்களில் பெற்றோர்களாக பயன்படுத்தப்படுவதனால் நவீன சாகுபடிக்கு அதிக தேவை உள்ளது. இருப்பினும் நவீன சாகுபடி பாரம்பரிய இனங்களுடன் ஒப்பிடும்போது குறுகிய மரபணு வேறுபாட்டையும் குறைந்த தகவமைப்பு திறனையும் கொண்டுள்ளன. மல்பெரி ரகங்கள் உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்கத்தின் பங்கு பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி மேம்பாட்டு ஆய்வுகள் 1960 தொடங்கப்பட்டன. அதிலிருந்து நாட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு பகுதிகளில் அதிக எண்ணிக்கையிலான மல்பெரி ரகங்கள் உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் பயிரிடப்படும் பெரும்பாலான ரகங்கள் மத்திய பட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு தேசிய ஆராய்ச்சி மையங்களில் பராமரிக்கப்படும் மல்பெரி மரபணு வளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டவையாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் பயிர் இனப்பெருக்க ஆராய்ச்சியாளர்களின் பங்கு மிக இன்றியமையாத ஒன்றாகும். தமிழ்நாட்டில் பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகள் V1 மற்றும் MR2 போன்ற ரகங்களையே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த ரகங்கள் நல்ல இலை விளைச்சலை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக ஒரே ரகங்களை பயன்படுத்துவதால் நோய் தொற்றுக்கு எளிதில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. எனவே காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப புதிய ரகங்களை உருவாக்குவது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். புதிய ரகங்களை உருவாக்குவதில் மரபணு வளங்களில் உள்ள மரபியல் வேறுபாடுகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மல்பெரி மரபணுக்களை பயன்படுத்தி உயர் விளைச்சல் ரகங்கள் மட்டுமல்லாது பூச்சிகள், நோய்கள் மற்றும் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகங்களை உருவாக்க முடியும். இவ்வாறு புதிய மல்பெரி ரகங்கள் வெளியிடும் போது பட்டுப்புழு வளர்க்கும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். மரபணு வளங்கள் சேகரிப்பின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மல்பெரி போன்ற பல தாவர இனங்களின் செல் மற்றும் திசுக்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது பயன்படுத்தலாம். அழிந்து வரும் தாவரங்களை பாதுகாக்க முடியும். நீண்டகால செல் வளர்ப்பு பாதுகாப்பு முறைக்கு ஏற்றது. மேலும் நுண்ணுயிர் எதிர்ப்புகள் போன்ற இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்றங்களை உருவாக்கலாம். சேமிப்பில் முளைப்புத்திறனை இழக்கும் விதைகளை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க முடியும். நோயற்ற தாவரங்களை உறைப்பணி நிலையில் பராமரித்து தேவைப்படும் போது உற்பத்தி செய்யலாம். வளர்ச்சிதை மாற்ற மாறுபாடுகளை பாதுகாக்கலாம். சோமேட்டிக் கலப்பினமாக்கல் மற்றும் பிற மரபணு நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அரிய மரபணு வளங்களை சேமிக்க முடியும். மரபணு வங்கிகள் சர்வதேச அளவில் தகவல் பரிமாற்றத்தை எளிதாக்குகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இயங்கி வரும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் அமைந்துள்ள பட்டுப்புழுவியல் துறையில் 81 மல்பெரி மரபணு வளங்கள் மல்பெரி பயிர் மேம்பாட்டுக்கு ஆய்வுகளுக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த 81 மல்பெரி மரபணு வளங்களும் 6x6 இடைவெளியில் 1.5 மீட்டர் உயரமாக வளர்க்கப்பட்டு ஆண்டிற்கு 2 முறை கவாத்து செய்யப்பட்டு பராமரிக்கப்படுகிறது.

0: நீர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: 8 மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தி துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தி துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க்,

ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு J.P. நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிஹாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:05. மீண்டும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து திரைப்பட பாடல்களை ரசிக்க காத்திருப்பதில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக பரத்வாஜோட இசையில ஸ்ரீனிவாஸ் பாடியது.
3: ஐஸ்கிரீம் சிலையே

தொடர்ந்து மதுர தென்றல் நிகழ்ச்சியில் வருஷமெல்லாம் வசந்தம், வருஷமெல்லாம் வருஷம் திரைப்படத்திலிருந்து சிற்பியின் இசைக்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

கேட்ட இந்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து. இனி வர காத்திருக்கும் பாடல் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரோட இசை அமைப்பில் உன்னிமேனன் கல்பனா குரல்களில்.

மதுர தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல். சிட்டிஜன் திரைப்படத்திற்காக தேவாவுடைய சேல வசுந்தரா தாஸ் சங்கர் மகாதேவனோட குரல்களாக இதோ பாடல்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம். நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல. நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம் பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு

0: இந்த கையில குடுத்துட்டு அந்த கிளப்பை தருவை வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசி விட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ. ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் பகுதியில் இன்று இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்கள் குறித்து நேர்முகத்தில் தகவல் தருகின்றார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். சென்ற வாரம் பாத்தீங்கன்னா நம்ம சளி மற்றும் காய்ச்சலுக்குரிய பிரச்சனைகள் குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரம் ஹோமியோபதி மெடிசன் இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் தருதுன்னு இன்னைக்கு நேயர்களுக்காக நீங்க சொல்லுங்க.
2: உணவு குழாயில இருந்து மனக்குழல் வளர்க்கும் அதுக்கிறது அந்த ஒரு பாத்வேன்னு சொல்லுவோம். உணவு குழாயில இருந்து நம்ம ரெக்டம்னு சொல்லக்கூடிய அந்த மலை குடல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உணவுகளோட அந்த செயின் சொல்லுவோம், அது வந்துட்டு நடக்கிறதுனால இது ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு அந்த குடல் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி இறப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இன்வால்வ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய உறுப்புகள். அதே நேரத்தில் அதுல என்ன இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். இறப்பையில பாத்தீங்கன்னா ஆசிட் இருக்கு, குடல்ல பாத்தீங்கன்னா உணவுகளை செரிக்கக்கூடிய ஜூசஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்குடலில் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் இருக்கு. ஸோ இதில் என்னென்ன நோய்கள் வரலாம்? இறப்பையில் வரக்கூடிய மெயினான நோய் வந்துட்டு அதிகமாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நோய் வந்துட்டு அல்சர், இறப்பை சம்பந்தப்பட்ட புண்கள். ஸோ இந்த புண்கள் வந்து இறப்பை சம்பந்தப்பட்ட ஏரியாவில் அதிகமாக வரத்துக்குரிய நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடலில் பார்த்தீங்கன்னா குடல் சுருக்கம் எப்படின்னா அந்த அப்சர்ப்ஷனுங்கிற அந்த விஷயம் வந்து குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது விஷயம் குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. எப்படி இறப்பையில் புண்ணு இருக்கோ அதேமாரி குடலில் புண்ணு, அதேமாரி குடலில் வந்து குடல் வீக்கம்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது. அடுத்து மலதுவாரம், மலதுவாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலதுவாரத்துக்கு மேலே வந்துட்டு பைல்ஸு அதேமாதிரி அதில் வரக்கூடிய புண்ணு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது எல்லாமே காமனஸ்ட் டிசீஸ், இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடியது, இப்போ இருக்க சமுதாயம் ஃபேஸ் பண்ணக்கூடிய நோய்களை ஒரு பொதுமையாக சொல்கிறேன். ஸோ இந்த நோய்கள் எல்லாமே இதுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, நான் ஒன்று அடுத்தடுத்து சொல்கிறேன்.
1: இப்போ அஜீரணம், வயிற்றுப்புண், அமிலத்தன்மை, நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி எந்த மாதிரி அணுகுமுறைகளை செய்கிறாங்க?
2: முதல்ல ஒரு அஜீரண கோளாறு

0: வருது அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல கூடிய ஆசிட் செக்ரேஷன், சோ அந்த ஆசிடோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா உணவை செரிமானம் பண்ணாது. உணர் விஷயம், அந்த உணவை கரெக்டான முறையில் செரிமானம் பண்ணி அதை வந்து கீழே குடல் பகுதிக்கு அனுப்பணும். அந்த வேலையை அது ப்ராப்பரா பண்ணாட்டினாலுமே அந்த இடத்துல வந்து உணவு நின்று போகுது. உணர் விஷயம், நம்மளோட உணவு குழாயிலிருந்து வயிற்றுக்கு போகக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பிரிண்டர் இருக்கு. ஸ்பிரிண்டர் அப்படின்னா வந்துட்டு நம்ம குழாய்களை அடைச்சு துவக்குற மாதிரி தடுப்பு மாதிரி ஒன்று இருக்கு. அந்த இது விரிவாக்கம் ஆகிறதுனால ஒரு பிரச்சனை வருது. எதுக்கழிச்சு வர்றது, நெஞ்சு எரிச்சல் வர்றதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பிரிண்டர் அடைச்சு இந்த குழாயை திறக்கிற மாதிரி கூடிய அமைப்பு உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் நடுல கூடிய அமைப்பு வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறனால இந்த உணவு என்னன்னா ஆசிடோட சேர்ந்த இந்த உணவு நேராக உணவு குழாயில வரனால இந்த நெஞ்சு எரிச்சல் வருது. மோஸ்ட்லி இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா அதிகமான முறையில வந்து உணவு சாப்பிட்டோன்னே படுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் வயிற்றுப்புண் வந்துட்டு மெயினா வந்துட்டு நிறைய காசு இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த காஸ் குடல்ல வந்து ஹச் பைலோரி இன்ஃபெக்ஷன் சொல்லி ஒரு பாக்டீரியானலாம் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், அது அந்த இடத்த தோண்டி விட்டுரும். கிட்டத்தட்ட ஒரு புண்ணாக்குற மாதிரி இறப்பையில பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் உள்ள செக்ரேட் ஆகுது. அந்த ஆசிடே நம்ம இறப்பைய வந்து புண்ணாக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்துட்டு ஆசிட் பேரியர்னு ஒன்று இருக்கும். ஆசிட் பேரியர் அந்த ஆசிடை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த வயிற்றுக்குள்ள, அந்த அமைப்பை போய் இது புண்ணாக்கிறோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சதைப்பகுதி ஸ்மூத் மசில்ஸ் அந்த ஏரியாலலாம் வந்துட்டு இந்த ஆசிட் பட்டோடனே புரிஞ்சிடும். எப்படி நம்ம கையில் அந்த ஆசிட் பட்டோடனே புண்ணாகுதோ அதே மாதிரி ஆயிரும். ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ ஹோமியோபதி மருந்தில் இது எதனால வருதுங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சு அந்த பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட்டு அவங்களோட சிம்டம்ஸ் சைன் அண்ட் சிம்டம்ஸை கண்டுபிடிச்சு, இது இப்போ அல்சர்லேயே நிறைய டைப் ஆஃப் அல்சர்ஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரே ஒரு டோஸ் மெடிசன்லேயே அதை கண்டிப்பாக கியூர் பண்ண முடியும். அதை வந்துட்டு ஆளுக்கு தகுந்தாப்பில் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க 6 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது, 8 வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறோம். அந்த எல்லா பிரச்சனையும் சரி அவங்களோட பாடியோட சயின்ஸை ஒவ்வொரு ஆளுக்கும் நான் சொன்ன மாதிரி தான், நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் காய்ச்சலுக்கு நான் என்ன மாதிரி வந்துட்டு மருத்துவம் தரோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காய்ச்சலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஒவ்வொரு விதமான அமிலமும் ஒவ்வொரு விதமான ஆளுக்கு சுரக்கக்கூடிய அமிலத்தன்மையும் ஒவ்வொரு விதமான ஆளுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸும் வேரி ஆகும். ஸோ அந்த வேரியேஷனை தெரிஞ்சு நாங்கள் கரெக்டான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான மருந்து சொல்லுவாங்க, ஹே ஹோமியோபதி மருத்துவத்தில் வந்து மருந்தை பற்றி சொல்லவே மாட்டேங்க, இந்த மருந்து இதுக்கு அப்படின்னு சொல்லி எந்த மருந்தும் கிடையாது. கிட்டத்தட்ட நான் சொல்ல மாதிரி 5000 மருந்துகளுக்கு மேலே இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து சூசபிளாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆளோட எல்லா விதமான கம்ப்ளைண்டையும் சேர்ந்து நம்ம வந்து மருந்து தரமாக இருக்கும். அவங்களோட பிரைமரி கம்ப்ளைண்ட் வந்து வர்றது வந்து அல்சராக இருக்கும், ஆனால் நாங்கள் வந்துட்டு பல தூரப்பட்ட சிம்டம்ஸை கலெக்ட் பண்ணுவோம், அவங்களோட மைண்ட் சிம்டம்ஸ் கலெக்ட் பண்ணுவோம், வேற சில சிம்டம்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த குழல் சம்பந்தப்பட்ட புண்கள் வந்துட்டு வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூராலஜிக்கல் டிஃபிசிட்னாலையும் வரலாம். இந்த விஷயத்த வந்து செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க, இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட மூளையோட இந்த கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான நியூரான்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. மூளையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த கட்டும் ஃபீல் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆறீங்களோ அதை இந்த கட்டும் ஃபீல் பண்ணும். மனது சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் இந்த கட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால இந்த ஆசிட் செக்ரேஷன் கூடுறது குறையிறது, இந்த புண் ஏற்படுறது, குடல் சோர்ந்து வர்றது, இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹோமியோபதியில் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால வந்துட்டு பிரெயின் கட் ஆக்சிஸ்ன்னு ஒன்று, அதை நாங்கள் மோஸ்ட்லி தேர்ந்தெடுத்து அதுக்குரிய மருத்துவத்தை கொடுக்கறதுனால நம்ம உடலே வந்துட்டு அந்த ப்ராசஸில் இறங்கி மோஸ்ட்லி சொன்ன மாதிரி முன்னாடியே அந்த உடலோட அமைப்பே அதை சரி பண்ணக்கூடிய தோதுகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
1: இப்போ வயிற்று உப்புசம் வாயு தொல்லை இல்லாதவங்களே இல்லைன்னு வாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஹோமியோபதி பயனுள்ளதா இருக்குமா டாக்டர்?
0: கண்டிப்பா நம்ம 100% பயனுள்ளதா இருக்கும். சில பொருட்கள் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி சில விஷயங்கள் ஜங்க் ஃபுட்ஸா இருக்கட்டும் சாப்பிட்றதுனால சில பேருக்கு வரும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆளோட கேரக்டர் வைஸ்லயே வந்துட்டு இந்த ப்ளோட்டிங் சென்சேஷன் இதுல இருக்கும். இப்ப நீங்க நம்மளே பார்த்தாலும் தெரியும், சில பேர் வயிறு வந்துட்டு எப்பயுமே ஊதின மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் ஆகும், நமக்கு பார்த்தா தெரியாது. அவங்க வந்து சொல்லுவாங்க 2 வாய் சாப்பிட்டாலே போதும் எனக்கு வந்து வயிறு ஊதுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹோமியோபதி மருத்துவத்தில் ரொம்ப சிறப்பான தீர்வு இருக்கு. பிரெயின் கட் ஆக்சிஸே நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறனால ஸோ ஹோமியோபதி மருத்துவம் நல்ல முறையில் இதில் வேலை செஞ்சு உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு தரும். அதே நேரத்தில் வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ். ஏன்னா அவங்க வரக்கூடிய சிம்டம்ஸ் வந்துட்டு இதை மட்டும்தான் வச்சு வருவாங்க, பட் இதோடைய காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அதை உடனே சரி பண்ணுறனால காஸ் ஆஃப் த டிசீஸ் அங்கே ரிமூவ் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும்.
1: இப்போ மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு அப்படின்னா உடனே அது வந்து தீர்வு பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, இதுல ஹோமியோபதியில எப்படி எந்த சிகிச்சை முறைகள் இருக்கும்?
0: குடல்ல வந்து பாத்தீங்கன்னா மலம் வந்துட்டு லாஸ்டா ப்ராசஸ் ஆகி வர்றது. ஸோ அந்த மலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து இல்லாமல் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடல் வந்துட்டு அதை டம்ப் பண்ணுறது ப்ராசஸ் பண்ணி அனுப்புறத டிலே பண்ணும் இந்த நார்ச்சத்து இல்லாதனால. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு குப்பையை ஒரு இடத்துல மொத்தமாக டம்ப் பண்ணுறோம்,

0: அந்த இடத்துல வந்து கீழே ஒரு மிஷின் இருக்கு, அதை வந்து வேல்யூ பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த குப்பையை. எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு 5 கிலோ குப்பை வந்தால் தான் அது வந்து வெளியேற்றும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேரும் போது அந்த இடத்துல இருந்து சிக்னல்ஸ் வந்து மூளைக்கு போகாது. ஸோ அதனால ஃபுல்லாக அந்த மலம் வந்து உட்காந்தா தான் மோஷன் வரும். இதை கொண்டு போகிற ப்ராசஸில் குடல் சோர்ந்து ஸ்லோவாக வேலை செய்யும். ஸோ இதைத்தான் வந்து கண்டுபிடிச்சி ஹோமியோபதி மருத்துவத்தில் ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு கியூர் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இந்த லூஸ் மோஷன் போகிறது, மலம் வந்து வேகமாக வெளியேறது, சாப்டோன்னு வெளியேறதுன்னு சொல்லுவாங்க, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரீதியான காரணங்கள் இருக்குது, ஜெனட்டிக் ரீதியான காரணங்கள் இருக்குது. இப்போ நம்ம குரோமோசோம் வழியாகவும் இது வந்துட்டு பரவக்கூடிய நிலை இருக்குது இந்த இப்போ காலகட்டத்தில். தந்தைக்கு இந்த நோய் இருந்தால் மகனுக்கும் இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு குறை அதிகமாக இருக்கனால, ஸோ இதை வந்துட்டு ஹோமியோபதி மருத்துவத்தை ட்ரீட் பண்ணுறது மூலம் மகனுக்கு அவங்க அடுத்த தலைமுறைக்கு பரவாமல் தடுக்க முடியும். கண்டிப்பான முறையில் ஜெனட்டிக்கல் இம்பாலன்ஸே ஹோமியோபதியில் கிளீன், இது கண்டிப்பான முறையில் ஸ்டாப் பண்ணி சரி பண்ண முடியும்.
1: இப்போ டயரியா அப்படின்னு ஒரு பேஷண்ட் வரும்போது உடனே நீங்க அந்த கொடுக்குற மருந்துகள் அவங்களுக்கு தீர்வு கொடுத்துருவோம்.
0: கண்டிப்பா நீங்க டயரியான்னு வந்தப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, டைன்னஸ் சொல்லுவாங்க, எத்தனை தடவை போயிருப்பாங்க தெரியாது. சில
1: ஏன்னா அலோபதியில நம்ம ட்ரிப்ஸ் போடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க டீஹைட்ரேஷன் தான் கரெக்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அலோபதியில. சிவியாரிட்டி ஆஃப் டயரியால டீஹைட்ரேஷன் முதல்ல வந்துட்டு அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த நீர்ச்சத்தை முதல்ல ஏத்துவாங்க. ஸோ இப்போ ஹோமியோபதி என்ன பண்ணுவோம், அந்த நீர்ச்சத்து இல்லாமல் வந்தக்கூடிய டயர்ட் இருக்குல்ல, அதுக்கு நம்ம ஃப்ளூயிட் எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்டா வச்சுட்டு, ரெண்டாவது விஷயம் நம்ம கொடுக்கிற ட்ரக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டைனஸ் எடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க வரக்கூடிய பிரேமியஸ்னும் டைனஸ் தான் வரும். ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை போனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு சோர்ந்துடும். அந்த டயர்ட்னஸ் ஹோமியோபதி ஃபர்ஸ்ட் எடுத்துரும். ட்ரை பண்ணிட்டு அடுத்த கட்டமா நான் சொல்ற மாதிரி அது என்னது, ஃபர்ஸ்ட் டைரியா எதனால வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். டைரியா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம உடல் தேவையற்ற பொருட்களை ஃபிளஷ் அவுட் பண்ணுது. எல்லாமே நம்ம வந்து வர்றதுக்கு உரிய நம்ம உடம்பு பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். நம்ம என்ன பண்றோம், ஹோமியோபதி மருந்து கொடுத்து அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அந்த டைரியாவை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியேற்ற வைக்கும் போது 10 தடவை வரக்கூடிய செஷன் 1 தடவை வந்து அடுத்த தடவை சரியாயிரும். ஸோ அதனால வேகமான முறையில அந்த உடலை சரி பண்ணக்கூடியதுக்கு நம்ம மருந்து கொடுக்கலாம்.
1: அதாவது எரிச்சலான குடல் நோய் குறி, நீண்ட கால குடல் நோய் பிரச்சனைகள், இது வந்து ஹோமியோபதியில வந்து எப்படி இருக்கும் டாக்டர், இது எப்படி பார்க்கும், அந்த மாதிரியான ப்ராசஸ் அவங்களுக்கு ரொம்ப லென்த்தியான ப்ராசஸா போகுமா, இல்ல ஷார்ட் டேர்ம்ல அவங்களை குணப்படுத்த முடியுமா?
0: இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நான் பாக்குறேன், சாப்பிட்ட உடனே விறுவிறுன்னு பாத்துட்டு போயிருவாங்க. சாப்பிட்ட உடனே எதனால இது வருது அப்படின் போது வந்துட்டு குடல் வந்துட்டு மலத்தை எடுக்கிறதுக்கு, மலத்தை உருவாக்குறதுக்கு வந்துட்டு அந்த உணவை வந்து ப்ராசஸ் பண்ணி கேஸ்ட்ரிக் ஜூஸ் அனுப்பி அந்த ஜூஸ் மூலம் உணவை செரிச்சு அதுல உடல்ல இருக்கக்கூடிய வில்லிங்கிற சில ப்ராசஸ வச்சு அதை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்து நம்மளோட ரத்த ஓட்டத்துக்கு அனுப்புது. இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த நேரத்தில் நடக்காது, உணவு வரும் டக்குன் டைஜஸ்ட் பண்ணிடும். டக்குன் டைஜஸ்ட் பண்றதுனால அது சத்தை எடுக்காம அந்த உணவை டைரக்டா அனுப்பிடும். ஸோ இதனால வந்துட்டு உடல்ல முதல்ல சத்து ஒட்டாது. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா குடலோட தன்மையை இழந்துடும். குடல் எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்மளோட சத்தை உறிஞ்சு நம்ம மலத்தை வெளியேற்றுறதுக்கு. ஸோ டைரக்டா மலத்தை வெளியேற்றுறதுனால அது எந்த விதமான சத்து உறிஞ்சுற ப்ராசஸும் பண்ணாது, அதனால நமக்கு பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இதை இனிஷியலா பார்க்கணும். அதே நேரத்தில் ஹோமியோபதி மருத்துவத்தை பொறுத்தளவு இதை எவ்வளவு வேகமா கண்டறிஞ்சு அந்த மருத்துவத்தை கொண்டு வரீங்களோ அவ்வளவு வேகமா இதை சரி பண்ண முடியும். இதை கண்டிப்பான முறையில் கியூர் பண்ண முடியும். எந்த ஒரு சிம்டம்ஸையும் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அதை எடுத்து அதை ஃபர்ஸ்ட் பாடியிலேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கியூர் ப்ராசஸ்க்கு ஆரம்பிச்சிடும். ஸோ மோஷன் போறதை ஃபர்ஸ்ட் பிரீமியரே நிப்பாட்டணும். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அந்த எரிச்சல், அந்த குடல் வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் வேற இருந்துச்சுன்னா அதை பார்த்து சரி பண்ணணும். இது எல்லாத்தையும் வந்துட்டு சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸா எடுத்து பேஷண்ட்ஸோட ஒப்பிட்டு அவங்க மனநிலையை வச்சுதான் நாங்க சரி பண்றோம். டைரக்டா வந்துட்டு அந்த ஐபிடிக்காக ஒரு மெடிசன், அப்படி ஐபிஎஸ் காண்டி ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு மெடிசன் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆளை பொறுத்து அந்த மெடிசன் மாறும். ஸோ அதை பொறுத்து அவங்களோட சிவியாரிட்டி பொறுத்து அந்த மெடிசன்ஸ் டோசஸ் மாத்தி கொடுத்து சரி பண்ணுவோம்.
1: இப்போ இரைப்பை அமிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அதிகரிக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்?
0: அதிகமான இப்ப எப்படி சொல்றதுன்னா அதுக்குன்னு ஒரு பிக்குலியரான ஒரு செல்ஸ் இருக்கு. ஸோ இந்த இறப்பை இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான தன்மை தான் இந்த ஆசிட செக்ரீட் பண்றது. இந்த ஆசிட் செக்ரீட் ஆறதுக்கு அந்த செல்ஸ் அதிகமான எண்ணிக்கையில இருந்தாலும் அதிகமா செக்ரீட் பண்ணும். இல்ல அப்படின்னா ஒரு சில செல்ஸோட தப்பான ரிஃப்ளெக்ஸ்னாலையும் அதிகமா செக்ரீட் பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வாயில எச்சி ஊறும் போதே நம்ம வயிற்றுல ஆசிட் ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இறப்பையில் ஆசிட் செக்ரீஷனுக்கும் நம்ம நாக்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. டேஸ்ட உணரும் போதே கீழே வந்துட்டு இறப்பையில வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜூசஸ் வர ஆரம்பிச்சு, ஜூசஸ்னா ஆசிட் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஆசிட் எதனால வருது அப்படின்னா நம்ம பிரெயின் கொடுக்கற சிக்னல்ஸ். நம்ம போன்ஸ் அதிகமா பாக்குறதுனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இரெகுலர் ஆசிட் செக்ரேஷன்ஸ் நம்மளே நம்ம உருவாக்குறோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனா போன்ல சாப்பாடு ஐட்டங்கள் பாக்குறோம், அந்த சாப்பாடு ஐட்டங்கள் பார்க்கும்போது நாக்குல எச்சி வருது, நாக்குல எச்சி வரும்போது ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகுது. ஸோ அதிகமான ஆசிட் செக்ரேஷன் உணவு சாப்பிடாத போதே நம்ம வயிற்றுல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது

0: அதனால புண்கள் ஏற்பட்டிருந்தா அது வந்து ஆறாவது நிலைக்கு போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு சாப்பிடணும். நீங்க பாக்குறது கரெக்ட் தான். ஸோ சில பேர் வந்து எப்பயுமே ஃபுட் வீடியோஸா பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து டெம்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டெம்டேஷன் நம்ம வர வைக்க கூடாது. ஸோ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மனிதன் வந்துட்டு மூணு வேலை சாப்பிட்ருக்காங்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே கிடையாது. இப்போ வரைக்குமே மனிதன் கிடைக்கிறப்ப சாப்பிட்டான், அதனால தான் அவனோட ஃபேட் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சு உடம்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வேலை நாலு வேலை ஆறு வேலை சாப்பிட்றோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சாப்பாடு ரெண்டு வேலை மூணு வேலை தான், டீ பிரேக்கு அதுக்கு பிரேக்கு. ஸோ அதனால ஒவ்வொரு ஐட்டத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஆசிட் பேஸ் அந்த ஆசிடோட நிலைமை வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் அதிகமாக சுரக்க வேண்டியது இருக்கு. அந்த செல்ஸ் அதிகமாக சுரந்து சுரந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருது, 50 வயசுக்குரிய ஆசிட் ஒரு 20-25 வயசு பையனுக்கு வந்துருது அந்த செக்ரீஷன் உள்ள லெவல். ஸோ அதனால வந்துட்டு இதை தற்காலிகமாக தடுக்கிறதுக்கும் இதை வந்து சரி பண்ணுறதுக்கும் நம்ம கரெக்டான முறையில் உணவு எடுத்துக்கணும், கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த வாய் வந்துட்டு எச்சி ஊறாத அளவுக்கு நம்ம அந்த வீடியோஸை பார்க்க ட்ரை பண்ணணும். அப்படி எனக்கு ஊறும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ் அவாய்ட் பண்ணும். டெம்டேஷன் சொல்லுவாங்க,
1: நம்மளாவே அதை வந்து தூண்டக்கூடாது.
0: ஆமா கண்டிப்பா நம்மள தூண்ட விடவும் கூடாது. அதனாலதான் சொல்றேன், யாரெல்லாம் ஃபுட் வீடியோஸ் அதிகமா பாக்குறவங்க எல்லாம் அவங்க பெஸ்ட் அட்வைஸ் இந்த வீடியோ.

0: இதை வந்து சரி பண்றதுக்கும் நம்ம கரெக்டான முறையில் உணவு எடுத்துக்கணும், கரெக்டான டைம்ல உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த வாய் வந்துட்டு எச்சி ஊறாத அளவுக்கு நம்ம அந்த வீடியோஸை பார்க்க ட்ரை பண்ணணும். அப்படி எனக்கு ஊறும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோஸ் அவாய்ட் பண்ணணும். டெம்ப்டேஷன் சொல்லுவாங்க,
1: நம்மளாவே அதை வந்து தூண்டக்கூடாது.
0: ஆமா கண்டிப்பா நம்ம தூண்ட விடவும் கூடாது. அதனாலதான் சொல்றேன், யாரெல்லாம் ஃபுட் வீடியோஸ் அதிகமா பாக்குறவங்க எல்லாம் அவங்க பெஸ்ட் அட்வைஸ் இந்த வீடியோஸ் பாக்குறத தடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களே அறியாம அந்த ஆசிட் வயிற்றுக்குள்ள சுரந்துகிட்டு இருக்கும்.
1: இப்ப வயிற்றுப்புண் அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து ஹோமியோபதி சிகிச்சை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான அடிப்படை விஷயங்களை நீங்க பாப்பீங்க?
0: எதனால வயிற்றுப்புண் வச்சு அப்படிங்கறத பேசிக்கா அந்த பேஷண்ட் இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சில பேர் வந்து உணவு முறையில மாற்றிருக்கலாம், உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிருக்கலாம். சில சொல்லுவாங்க, நான் ஒரு இத்தனை வருஷமா வீட்டுலதான் இருந்திருக்கேன், இப்பதான் நான் வந்துட்டு வெளியே போய் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு. எல்லா பொருட்களும் எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிடாது. சில பொருட்கள் நல்லது தரும், சில பொருட்கள் கெட்டது தரும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க வெளியே சாப்பிடக்கூடிய ஐட்டமா இருக்கட்டும், இல்லாட்டி வேத்தவங்க சமைக்கக்கூடிய ஐட்டமா இருக்கட்டும், அவங்க போடக்கூடிய மிளகா பொடியில இருந்து உப்பு வரைக்கும் சரி மாற்றம் ஏற்படும்.
1: இதுவரை ஹோமியோபதி மருத்துவத்தில் நோய்க்கான தீர்வுகள் பகுதியில் இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த நோய்கள் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்றார் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் யாசிக் இப்ராஹிம் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.

நேரம் 8:45. காற்றோடு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இனி தொடர்ந்து திரையிசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலாவதாக சிந்தாமல் சிதறாமல் திரைப்படத்திலிருந்து பரணியோட இசையில் ஹரிஸ் ராகவேந்திரா மதுமிதா பாடிய பாடல்.

இனி கேட்கவிருக்கும் பாடல் புன்னகை தேசம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில சுஜாதாவின் குரலில் வருகிறது. இது மதுர தென்றல் நிகழ்ச்சி.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் ஆசை ஆசையாய் திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில் உன்னிமேனன் மாதங்கி பாடிய பாடல். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் இரவு 9:15 மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களை கேட்டு மகிழலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுர தென்றல் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் 24 படத்திலிருந்து.

0: நுழைவது நாடக மலர் சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நாடக மலர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம்.
2: எக்ஸ்கியூஸ் மீ சார்.
3: எஸ் கம் இன்.
2: குட் மார்னிங் சார்.
3: குட் மார்னிங் இருக்கட்டும். நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா?
2: ஏதாவது இன்கிரிமெண்ட் கொடுக்க போறீங்களா சார்?
3: இன்கிரிமெண்ட் வேணுமா? நீங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும்.
2: நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்?
3: செய்யறத செஞ்சுட்டு கேள்வி வரைய கேட்கிற கேள்வி. நீங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பெனி மெடிக்கல் ப்ராடக்ட் ஃபார்முலாவ வேற கம்பெனிக்கு வித்ததை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டேன் தெரியுமா
4: சார்? தேவையில்லாம எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க.
3: நாகராஜ், மாதவன், உங்க ரெண்டு பேரையும் கம்பெனியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்ட
4: சார்.
3: ஆர்டர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு நீங்க வெளியே போகலாம்
2: சார். எங்களை மன்னிச்சிடுங்க, ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்.
3: எனக்கு தப்பு பண்றவங்களை கண்டாலே பிடிக்காது. அதுலயும் தப்பு பண்ணிட்டு திருந்திட்டேன், எனக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறவங்கள சுத்தமா பிடிக்காது. நீங்க போகலாம்.
2: அப்போ இதுதான் உங்க முடிவா?
3: நீ எப்படி கேட்டாலும் இதுதான் என்னுடைய முடிவு. புரிஞ்சுதா? அவுட்.
2: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, நான் நாகராஜ் இல்ல, நாக பாம்பு. உங்களை கொத்தாம விட மாட்டேன்.
3: நாகராஜ், இந்த டைலாக்க பழைய படத்துல நம்பியார் பல தடவை பேசி கேட்டுட்டேன். புரிஞ்சுதா? கெட் அவுட்.
2: என்ன நீங்க வெளியே அனுப்புனதுக்காக ரொம்ப வருத்தப்பட வேண்டி வரும். ஏண்டா இவனை பகச்சுக்கிட்டோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வப்பேன். குட் பை.

0: என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
1: என்ன ஜானகி?
0: அது வந்து ஆபீஸ்ல யாரோ ரெண்டு பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணி நீக்கிட்டீங்களாமே.
1: ஆமா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதனால அவங்களை வேலையை விட்டு நீக்கிட்டேன். ஆமா, இதெல்லாம்

0: யார் சொன்னா? டிரைவர் வீட்டுல வந்து உளறிட்டானா?
1: ஏன் அவனை குறை சொல்றீங்க? உள்ளதை தானே சொன்னா? ஆமா, நீங்க நீக்கின ரெண்டு பேரும் ரொம்ப மோசமான ஆளுங்களாமே. அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோண்டாங்க, நான் பயப்படுறேன்.
0: இத பாரு ஜானகி, அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது, புரிஞ்சுதா? நீ போய் வேலையை பாரு, நான் மாடியில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
2: அக்கா,
1: யார் அது இந்த நேரத்துல?
2: அக்கா,
1: டேய் தம்பி சந்தோஷ்.
2: அக்கா
1: வாடா தம்பி.
2: நல்லா இருக்கியா அக்கா?
1: நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பாத்து எவ்வளவு நாளாச்சு, நாம இப்படி பிரிஞ்சிருப்போன்னு நினைக்கவே இல்லடா தம்பி.
3: யாருமா? மாமாவா? மாமா நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. ஏன் மாமா இவ்வளவு நாளா வரவே இல்ல?
2: சௌந்தர்யா எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேன் மாமா.
2: அக்கா.
1: தம்பி,
2: நான் இங்க வர்றது மாமாவுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல, அதனாலதான் நான் இங்க வரவே இல்லை. அக்கா, நான் இப்ப நல்லபடியா பிசினஸ் செய்யறேன், நல்லாவும் சம்பாதிக்கிறேன். அக்கா, நான் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன்க்கா. அதனாலதான் மாமா கிட்ட சொல்லி சௌந்தர்யாவ பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கேன்க்கா.
0: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கெல்லாம் என் பொண்ணை எப்போதுமே கொடுக்க மாட்டேன்.
1: என்னங்க
2: மாமா?
0: என்ன அப்படி கூப்பிடாதடா, அருவறுப்பா இருக்கு.
2: மாமா,
0: ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனெல்லாம் என்ன உறவு சொல்லி அழைக்கிறத நான் விரும்பல, புரிஞ்சுதா?
1: எங்க அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி.
0: இங்க பாரு ஜானகி, அக்கா தம்பி அப்படிங்கிற உறவெல்லாம் இருக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? நான் வெளியே போயிட்டு திரும்பறதுக்குள்ள இந்த வீட்டுல அவன் இருக்க கூடாது.
2: இத பாருங்க மாமா, எனக்கு இந்த ஜென்மத்துல பொண்டாட்டின்னா சௌந்தர்யா தான். நிச்சயமா அவளை உங்க சம்மதத்தோட தான் கைப்பிடிப்பேன். நான் வரேன்
1: சந்தோஷ். தம்பி.
3: அம்மா, அம்மா அழாதம்மா. ஏமா மாமா மேல இவ்வளவு வெறுப்பா இருக்காரு அப்பா.
1: சௌந்தர்யா, உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தீர்ப்பை எழுதி வச்சிட்டு இருக்காருமா. அதனாலதான் யதார்த்தமா ஒரு பிரச்சனையில சந்தோஷ் ஜெயிலுக்கு போனா. அதையே காரணம் காட்டி அவனை வெறுத்ததோட இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நான் அவனையோ என்னைய பெத்தவங்களையோ பார்க்க போக கூடாதுன்னு சொல்லிட்டாருமா. அதே மாதிரி எங்க வீட்டுல இருந்தும் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
3: அழாதமா, அழாத. எனக்கும் மாமா மேல அன்பு, பாசம், நேசம் எல்லாமே இருக்கு. நிச்சயமா ஒரு நாள் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அப்பா ஏத்து பாருமா. நீ கவலைப்படாத.
4: என்னண்ணே இது, நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தீங்க, ஆனா ருத்ரமூர்த்தி உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு அண்ணே. அதோட சேர்ந்து எனக்கு வேலை போயிடுச்சுண்ணே.
5: கவலைப்படாதடா, இவனோட கம்பெனி இல்லாட்டி என்ன, வேற இடமே இல்லையா, வேலையே கிடைக்காதா?
4: அப்படின்னா அவனை நீங்க பழி வாங்க போறது இல்லையா?
5: அது எப்படிடா விட்டுற முடியும்? இந்த நாகராஜ் யாருன்னு தெரியாம சீண்டி பாத்துட்டான்.
4: ஆமா அண்ண, அவனை விடக்கூடாது.
5: ருத்ரமூர்த்திய எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க.
4: சூப்பர்.
5: சரி கிளம்பு, வெளியில போயிட்டு வருவோம். என்னதங்க கூட்டமா இருக்கு, என்னன்னு பாரு.
4: அவனாவது தண்ணி போட்டு விழுந்து கிடப்பான, வாங்கண்ண நாம போவோம்.
5: இருடா பாத்துட்டு போவோம்.
6: ருத்ரமூர்த்தி, எனக்கு உன் பொண்ணா கொடுக்க மாட்டியா? எனக்கு எனக்கு என்னடா குறைச்சல, இங்க பாருடா. உன் பொண்ண கண்டிப்பா விட மாட்டேன். உன் பொண்ண கல்யாணம் பண்ணி உன்னை பழி வாங்கல. டே ருத்ரமூர்த்தி, ருத்ரமூர்த்தி நான் சந்தோஷம் இல்லடா, நான் சந்தோஷம் இல்ல.
5: யார சொல்றான்?

0: என்ன பேச போறீங்க? வாங்க என்ன போவோம்.
1: கொஞ்சம் பேசாம இருடா தம்பி. தம்பி தம்பி உன்னதான் யாருப்பா? உன் பேர் என்ன? அது யாரு ருத்ரமூர்த்தி?
2: நீ யாரியா அவனை கேக்கிறதுக்கு? அவனுக்கு வேண்டிய ஆளையா நீனு? சொல்லியா யாரு நீ?
1: இல்லப்பா, ஏதோ உளறினியே, கோமா கூட பேசினியே.
2: மெடிக்கல் கம்பெனியோட எம்டி ருத்ரமூர்த்தி. அவன் தான்
1: நம்ம எதிரி பேர் சொல்றானே. தம்பி தெரியும் தம்பி, அவர் மேல உனக்கு என்ன கோபம்?
2: நான் வந்து
1: சரி வா, வீட்டுக்கு போக, அங்க போய் பேசிக்கலாம். டேய் மாதவா, சீக்கிரம் ஆட்டோ போடுறேன். கும்பி ஆட்டோ, கும்பி
0: ஆட்டோ, ஆட்டோ இங்க வாங்க. இங்க ஏன்னு யாரோ ஒருத்தனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே.
1: மாதவா, உனக்கு இப்ப புரியாதுடா, பிறகு விவரமா சொல்றேன். முதல்ல உட்காரு.
2: நான் எங்க இருக்கேன்
1: தம்பி? பத்திரமா தான் இருக்க, கவலைப்படாத. முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லு.
2: என் பேரு சந்தோஷ். ஆமா, நீங்க யாரு? நான் எப்படி இங்க வந்தேன்?
1: தம்பி, நீ ரோட்ல போதையில விழுந்து கிடந்த, நாங்க தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வந்தோம். ஆமா, யாரு உன்னோட எதிரி? ஏதோ ருத்ரமூர்த்தி அப்படின்னு கூட ஏதோ பேசுனீங்க.
2: அந்த ருத்ரமூர்த்தி பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு இனிமே அவன் தான் எதிரி.
1: யாரு? அந்த மெடிக்கல் ப்ராடக்ட் கம்பெனி வச்சிருக்கிறாரு அவரா?
2: அவரே தான்.
1: நீ அவர் பொண்ண விரும்புற? அந்த பொண்ணு உன்ன விரும்புதா?
2: ஆமா, அவளும் என்ன விரும்புறா. ஆனா எனக்கு இல்லனா அந்த ருத்ரமூர்த்தி தான் இருக்காரு.
1: அப்படின்னா கவலைப்படாத, அந்த பொண்ண நீ கைப்பிடிக்க, நான் நிச்சயம் உதவி செய்யறேன்.
2: என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, நீங்க ஏன் எனக்கு உதவணும்? உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது.
1: தம்பி, என்னை யாருன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா உண்மையான காதல் எப்போதுமே தோற்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? அதனாலதான் உன்னுடைய காதல் கதையை கேட்ட உடனே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் சொல்ற மாதிரி நீ கேட்டீங்கன்னா உன் அக்கா மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்.
2: அதுக்கு ஏ மாமாவே தடையா இருப்பாரு.
1: அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சா போதும்.
2: கண்டிப்பா செய்யறேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: நீ இனிமே இங்கதான் தங்கணும். நாளைக்கு காலையில போய் உன் அக்கா மகள்கிட்ட பேசு. அவளை எப்படியாவது நீ சொல்றத கேட்கிற அளவுக்கு மாத்திரு. உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
2: அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க யாரோ எவரோ, ஏன் காதல புரிஞ்சுக்கிட்டு எங்களை சேர்த்து வைக்க பாக்குறீங்க? ஆனா என் மாமா என்னோட காதலையும் பாசத்தையும் புரிஞ்சுக்காம எங்களை பிரிக்க பாக்குறாரு.
1: டோன்ட் வரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்.
0: என்னென்ன இது? நம்ம எதுக்குன்னு இதுக்கு முயற்சி பண்ணணும்? ருத்ரமூர்த்திய பழி வாங்கணும். ஆனா அதை விட்டுபிட்டு இவன் காதலை சேர்த்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க.
1: டேய், ருத்ரமூர்த்திய பழி வாங்குறதுன்னா நேரா போய் துப்பாக்கிகளை சுடுறது நினைச்சியா? எதிரிக்கு எதிரி, நமக்கு நண்பன். இவனை வச்சு காய நகர்த்தி அவனை பழி வாங்க போற?
0: என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன போங்கண்ண?
1: உனக்கு இப்ப புரியாது.

0: போக புரியும் பாரு.
1: சந்தோஷ், நான் சொன்ன மாதிரி உங்க அக்கா பொண்ணுகிட்ட இந்த ஒரு மாசமா நல்லா பழகி நீ எதை சொன்னாலும் கேக்குற மாதிரி செஞ்சிட்டல்ல.
2: இப்ப நான் எதை சொன்னாலும் அவ செய்வா.
1: வெரி குட். நாளைக்கு அவளை மகாபலிபுரம் போகலாம்னு சொல்லி கூட்டிட்டு நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
2: கண்டிப்பானே, அவளை நான் கூட்டிட்டு வந்துட்டா எங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா?
1: அதுக்கு தானப்பா கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா, மறந்துடாம இன்னைக்கு சாயங்காலம் போய் அவளுக்கு ஞாபகப்படுத்திடு.
2: ஓகேண்ணே, நான் வரேண்ணே.
3: என்னண்ணே இது, ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடாண்ணா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
1: சத்தம் போட.

0: என்னன்னே இது, ருத்ரமூர்த்திய பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இப்ப என்னடா இவன் காதலை சேர்த்து வைக்கிறதுலயே ரொம்ப தீவிரமா இருக்கீங்க.
1: சத்தம் போடாத, எங்க அவன்?
0: ரூம்ல நல்லா தூங்குறான்.
1: நல்லா பாத்தியா?
0: நல்லா பாத்துட்டேன். போதையில நல்லா தூங்குறான். இடியே விழுந்தாலும் அவன் ஏந்திருக்க மாட்டான்.
1: இங்க வேண்டா, நாகராஜ பத்தி நீ புரிஞ்சுக்கணும்.
0: குழப்பாம திட்டத்தை மட்டும் சொல்லுங்க. என்ன?
1: சரி சொல்ற கேள். சந்தோஷ் சௌந்தர்யாவை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவான். அங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கிற ஆளு கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுப்பான். இவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவளை ஒரு இடத்துல அடைச்சிட்டு சந்தோஷ் பேசுற மாதிரியே அவனுடைய செல்லுல இருந்து ருத்ரமூர்த்திக்கு போன் செஞ்சு ஒரு பெரிய தொகைய கொண்டு வர சொல்லுவேன். அப்பதான் மகளை உயிரோட பாக்கலாம்னு அலறிக்கிட்டு பணத்தோட வருவோம்.
0: அப்படின்னா பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ண விட்டுடுவீங்களான்?
1: நான் என்ன மடையனா விடுறதுக்கு? அந்த பொண்ணை மும்பையில வித்துட்டு அந்த பழிய சந்தோஷ் மேல விழுகிற மாதிரி பண்ணிடுவேன். இப்ப மகளை காணும்னு சொல்லிட்டு ருத்ரமூர்த்தி கவலைப்படுவான், சந்தோஷ் மேல சந்தேகப்பட்டு கேஸ் கொடுப்பான். இதுதான்டா என்னுடைய பிளான். எப்படி?
0: சூப்பர்னு. அவனோட கைய வச்சு அவன் கண்ண குத்துற மாதிரி செஞ்சிட்டீங்கன்ன. நீங்க ரியலி கிரேட்ன.
1: சரி, நான் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வர்ற இடத்துக்கு போய் நம்ம பிளான் சரியா நடக்குதான்னு பாத்துக்கோ. ஓகே
0: ஓகே ஓகேண்ண. அண்ணே இப்ப நான் கிளம்புறேன்.
2: என்னங்க என்னங்க, நம்ம பொண்ணு சௌந்தர்யாவ காணுங்க. ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி சாயங்காலம் 4 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாலே, ஆனா இப்ப 6 மணி ஆயிடுச்சுங்க, இன்னும் அவ வரலங்க.
3: என்ன என்ன சொல்ற தானே? அவ என்ன சொல்லிட்டு போனா?
2: யாரோ ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் போறதாதான் சொல்லிட்டு போனாங்க. இன்னும் காணுமே.
3: ஹலோ ஹலோ, யார் பேசுறது?
4: ருத்ரமூர்த்தி. என்ன யாருன்னு தெரியல? நான் தான் சந்தோஷ் பேசுறேன். உன் பொண்ண எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீல்ல, எனக்கு கிடைக்காத உன் மக இருக்கவே கூடாது. அதனாலதான் அவளை நான் கடத்திட்டு வந்துட்டேன்.
3: என்னடா சொல்ற?
2: என்னங்க?
4: நீ எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும். உடனே 50 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரணும். அப்பதான் உன் மகளை உயிரோட நீ பார்க்கலாம்.
3: என்ன?
4: போலீஸுக்கு போன் பண்ண.
3: டேய் டேய், என்னடா சொல்ற?
2: என்னங்க என்னாச்சு?
4: இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நீங்க வர வேண்டிய இடத்தை சொல்றேன், கேட்டுக்கங்க.
3: டேய் ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டானே.
2: யாருங்க போன்ல?
3: அதான் உன்னோட தம்பி நம்ம மகளை கடத்திட்டு போய் வச்சிருக்கான்.
2: என்னது?
3: 50 லட்சம் கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்றான். சொன்ன ஜெயிலுக்கு போனவன் திருந்த மாட்டான்னு. பாத்தியா? இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன்.
2: சந்தோஷ் என்னடா அது?
3: இன்ஸ்பெக்டர், என் மகளை கடத்திட்டாங்க, எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும்.
5: மிஸ்டர் ருத்ரமூர்த்தி
3: சார்,
5: கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரியே நீங்க பணத்தோட அவன் சொன்ன இடத்துக்கு போங்க. அதுக்கு முன்னாடியே எங்க டீம் ஆளுங்க அங்க இருப்பாங்க.
3: சரி சார்,
5: நாங்களும் வந்துடுறோம். உங்க மகளை நிச்சயமா காப்பாத்திடலாம், கவலைப்படாதீங்க.
3: தேங்க்யூ சார், தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்.
2: என்னங்க, நானும் கூட வரேங்க.
3: வரவேணா ஜானகி, உன்னுடைய தம்பிய சுட்டு பொசுக்கியாவது என் மகளை காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன். நான் வர்றேன்.

0: பாகண்டான் அந்த சந்தோஷ். அவனா வந்து வலையில மாட்டிக்கிட்டான். இதோ அவன் ஆசைப்பட்ட அக்கா மக மும்பைக்கு போக போறான். டேய் மாதவன், ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணியா?
1: முன்னாடியே போன் பண்ணிட்டேனே, இப்ப இதோ வந்துருவான்.
0: டேய் சந்தோஷ் பாவண்டானி, ருத்ரமூர்த்திய பழி வாங்க நினைச்ச எனக்கு நீ உதவினத்துக்காக ரொம்ப நன்றி. அதே நேரம் நீ ஆசைப்பட்ட சௌந்தர்யா இப்போ மும்பைக்கு போக போற, அந்த பழியும் ஓம் மேலதாண்டா விழும். எப்படி அடிக்கிற?
2: உனக்கு ஒன்னு ரெண்டு பத்தாது, இன்னொன்னு வாங்கிக்க, இன்னொன்னு வாங்கிக்க.
3: நீ எப்படி எப்படி
2: ஏன் அப்படி தடுமாறுற? வெயிட் வெயிட், எல்லாத்தையும் நானே சொல்றேன்.
3: சந்தோஷ்
2: கத்தக்கூடாது, கத்தக்கூடாது.
3: என்னுடைய கைய கட்டுற ஏண்டா? டேய் விடுறா,
2: இப்ப நான் பேசுறது மட்டும்தான் நீ கேட்கணும். என்ன நாகராஜ் குழப்பமா இருக்கா? நானே தெளிவா சொல்றேன். நான் என் மாமாவோட வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கப்ப நீயும் நண்பன் மாதவனும் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அத கேட்டுட்டேன்டா. என் மாமாவை பழி வாங்கறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட திட்டத்தை தெரிஞ்சு அத முறியடிக்கிறதுக்காக தான் நான் குடிச்சிட்டு ரோட்ல எங்க மாமாவை திட்டுற மாதிரி நடிச்சேன்டா. அத நீங்களும் நம்பி என்ன கூட்டிட்டு போய் என் மூலமா என் மாமாவை அவமானப்படுத்தி அதன் மூலமா நீங்க லாபம் அடையலான்னு பாத்தீங்களா? டேய் நான் உங்க திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற மாதிரி நடிச்சேன்டா.
0: நீ உங்க அக்கா பொண்ண கல்யாணம் பண்ணணும் சொன்னியே, அதுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணடா. டேய் என்னை விட்டுறா.
2: டேய் எனக்கு அவர் பொண்ண கட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்லடா, அவங்களும் அவங்க குடும்பமும் என்னைக்கும் நல்லா இருக்கணும் தானா நான் நினைப்பேன். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா?
0: என்ன?
2: நீ சொல்ற மாதிரி எல்லாம் கேக்குற மாதிரி நடிச்சேன். நீ எந்த அளவுக்கு போறங்கறத பாக்கிறதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் வர வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சேன். நீயும் நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு மாதவன் கிட்ட உன் திட்டத்தை எல்லாம் சொன்ன, அத நான் கேட்டுட்டே தான்டா படுத்திருந்தேன். இப்ப புரிஞ்சா?
0: நீ துரோகி, துரோகி.
2: யார் துரோகி? வேலை கொடுத்த முதலாளிக்கு அவருக்கு தெரியாம அவருக்கும் கம்பெனிக்கும் துரோகம் பண்ணியே, அது துரோகமா? இல்ல எங்க ரெண்டு பேருக்குள்ளய பகைய மூட்டி அதுல குளிர்காயலான்னு நினைச்சியே, அதை தடுக்க நான் பிளான் போட்டனே, அது துரோகம்.
4: அதுக்கு மேல நான் சொல்லண்டா உனக்கு.
3: போலீஸ், போலீஸ்.
4: நாகராஜ், உன்னோட திட்டம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? சந்தோஷ் முன்னாடியே என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு உன்னை ஃபாலோ பண்ணாரு. அப்பப்போ உன்னுடைய நடவடிக்கைகளை பத்தியும் எனக்கு தகவல் கொடுத்தாரு. அதனாலதான் உன்னை கையும் களவுமா பிடிக்க முடிஞ்சது. அது மட்டுமல்ல, உன்னோட கூட்டாளி மாதவன் அவனோட வந்தானே மும்பை ஏஜென்ட், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. வெல்டன் சந்தோஷ், உங்களை மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்தா காவல்துறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும், குற்றங்களும் குறையும். மிஸ்டர் ருத்ரமூர்த்தி, இப்ப நீங்க உள்ள வாங்க.
2: சார், எங்க மாமாவுக்கு?
4: டோன்ட் வரி சந்தோஷ், வர்ற வழியிலேயே ருத்ரமூர்த்தி கிட்ட உங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்.
2: சாரி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட எதுவும் சொல்லாம சௌந்தர்யாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இவங்களை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படி பண்ணேன் மாமா.
5: சரியும்பா, எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு. சந்தோஷ், என் மருமகனே, நம்ம குடும்ப மானத்தையே காப்பாத்திட்டப்பா. அது மட்டுமல்ல, நான் உயிருக்கு உயிரான நினைக்கிற என் மக சௌந்தர்யாவோட வாழ்க்கைய மொத்தமா காப்பாத்தி கொடுத்திருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல.
2: என்ன மாமா இது, நன்றி அது இதுன்னு இதுக்கு போய் இப்படி கண் கலங்கிட்டு? மாமா, என்னைக்குமே நான் நீங்க வளர்த்த புள்ளதான், இது என்னோட கடமை மாமா, கடமை.
5: தவறு செஞ்சவங்க சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லவங்களா மாற மாட்டாங்கன்னு என் மனசுல நான் எழுதி வச்சிருந்த தீர்ப்ப இப்ப திருத்தி எழுதிட்டேன். என் பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சந்தோஷ் தான் மாப்பிள்ள, சந்தோஷ் தான் மாப்பிள்ள.

நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நாடகம். எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். இதில் நடித்தவர்கள் ருத்ரமூர்த்தி, க ஞானசேகரன், ஜானகி, டி என் சரஸ்வதி, சந்தோஷ், எஸ் சசிகுமார், நாகராஜ், ஆர் டி பன்னீர்செல்வம், மாதவனாக எஸ் கருணாகரன், சௌந்தர்யா, ஜி கவிதா மற்றும் பலர். நிகழ்ச்சி அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் முதலில் தென்றல் சுடும் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல்.

அவர்கள்தான். அவர்கள் நடித்த திரைப்படம் பாடல்களில் இருந்து நிறைய பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் விக்னேஷ் அர்ஜுனன். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இரவை ரசிக்கும் விதமான பழைய திரைப்பட பாடல்களின் கோர்வையாக நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நமக்கான நட்சத்திரம் நடிகை சாவித்ரி.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களிலிருந்து தொடர்ந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி வரக்கூடிய பாடல் 1000 ரூபாய் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இடைவிடாமல் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1957 வருடம் மாயாபஜார் திரைப்படத்திற்காக கண்டசாலா பி. லீலா பாடிய பாடல் தொடர்ந்து கேட்டு ரசியுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இரவில் பூக்கும் கீதங்களாக நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்பட பாடல்களில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இனி வரக்கூடிய அடுத்த பாடல் 1963 பரிசு திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல். தொடர்ந்து கேட்டு ரசியுங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

கேட்ட அந்த பாடல் 1963 வெளியான பரிசு திரைப்படத்திலிருந்து TMS மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். இனி கேட்கலாம் அடுத்த பாடலாக. நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து கீதங்களாக ஒலித்து கொண்டிருக்கிறது. 1956 பலேராமன் திரைப்படத்திற்காக கண்டசாலா பாடிய பாடல்.

தொடர்ந்து நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து திரைப்பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1962 காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல்.

நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் நடிகை சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து திரைப்பாடல்களை தொடர்ந்து நாம் கேட்டு ரசித்தோம். நேயர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. இனி நாம் கேட்கலாம் நமது நிலையம் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரமும் பற்றிய விவரங்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் எமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5:45 மங்கள இசையிலும் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து குரல் எண் 410 கேட்கலாம். காலை 6:00 காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். காலை 7:00 காந்தி அஞ்சலி சென்னையஞ்சலாக கேட்கலாம். 7:10 மதுரை தென்றல் திரைசை, 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ இயற்கை வாழ்வியல் நெறிமுறைகள் இதய ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இயற்கை மருத்துவர் சரண்யா அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல் திரைசை, காலை 8:00 மதுரை தென்றல் திரைசையின் தொடர்ச்சி. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 மதுரை தென்றல் திரைசை. காலை 9:00 அரங்கிசை,

திரு மெய்ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களோட நாதஸ்வரம், சாலவாக்கம் எஸ் வி ரகுநாமன் அவர்களோட தமிழ் இசை கேட்கலாம். காலை 10 மணிக்கு உலக விண்வெளி வார தினை ஒட்டி தகவல் தருகிறார் மதுரை சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவரும் கல்லூரி முதல்வருமான எம் கவிதா அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. கோட்டூர் நாகரத்தினம் அவர்களோட நாதஸ்வர இசை கேட்டு மகிழலாம். நண்பர்கள் 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சல், 12:50 மெல்லிசை. நண்பர்கள் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா, எழுத்தின் இசை கவிஞர் ரேவா, நலவாய் நலமாய் வளவாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், அதனைத் தொடர்ந்து கதை அரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ் அவர்கள், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டி கே டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். சென்னையஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தென்றல், 2:35 செய்திசை பாடல் பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு எமது காலை ஒளிபரப்பு நிறைவு பெறும் நேரம். 5:27 மீண்டும் மாலை ஒளிபரப்பாக குரளமுதம் 410 தொடங்கும். 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வசீகரா திரைப்பட பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன் அவர்கள் சென்னையஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். வாழையில் மதிப்பு கொட்டு பொருட்கள் தயாரிக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தி அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இயற்கை செங்கிலியில் விலங்குகள் உரையின் நிறைவு பகுதியை வழங்குகிறார் எம் கமலேஷ் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை. அரங்கிசை நிகழ்ச்சியில் பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களோட பாட்டு, விகில் குமார் அவர்களின் வயலின், பாலக்காட்டு ஹரிநாராயணன் அவர்களோட மிருதங்க இசை கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் நட்சத்திரம் ஆக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நமது நிகழ்ச்சிகள் நிறைவடைந்து அதனைத் தொடர்ந்து மறுநாள் அதிகாலை 5:45

0: in Literature has been awarded to Canadian poet and essayist Anne Carson. The Swedish Academy, which announced the prize in Stockholm, said the author was honored for her bold and inventive body of work that threw a playful dialogue with the classical tradition. And that's the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.